0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்குப்பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலம்ங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

0: சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க முன்னாடி கூட்டிட்டு வாடான்னு சொன்னாங்க கல்யாணம் செஞ்ச அன்னைக்கு ராத்திரி ஆசி வாங்கணும்னாங்க நிஜமாக வருவாங்க நிஜமாக வருவாங்க வயசான மனுஷங்க வாயார மனசார வாட்டணும் நீங்க வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ
1: டேய் ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா கேக்குறீங்க
1: எனக்கு இல்லடா அது உனக்கு
2: எனக்கா

பிறம் வத்தல வத்தல வத்தலையோ கொழுந்து வத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வத்தலையோ வண்டி சோல செம்பட்டனா வித்து வர பொங்கட்டதா எல்லாம் சோதா போய் எல்லாம் சோறா நட

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தவர் யாராவது உண்டா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கும் போது சரியான பதில் வருமா அப்படின்றது சந்தேகம்தான். ஆனா அதே நேரத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர் யார் அப்படின்ற கேள்வி வரும்போது ஏராளமான கைகள் உயரும். சிறப்பானதில் சிறப்படைந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை எல்லாரும் அடைய முடியுமானா? நிச்சயமா முடியும். அதுக்கு நாம செய்ய வேண்டிய முதன்மையான செயல் வாழ்க்கையையும் வேலையையும் சரியான முறையில் கையாள தெரிந்திருப்பது. ஆமாங்க, வேலையும் வாழ்க்கையும் சமநிலைப்படுத்தி வாழ்றது ரொம்பவே அவசியம். அது சரிவர அமையல அப்படின்னா அது நம்மளுடைய உடல் நலனை மனநலனை பாதித்து மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை உருவாக்கிடும். பொருளாதார தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய உடல் நலன்ல நாம அதிக அக்கறை காட்டுறதே இல்லை. இந்த இடத்துலதான் சிக்கல் உருவாகுது. குடும்பத்திற்காக தானே உழைக்கிறேன் அப்படின்ற வார்த்தை உண்மையா இருந்தாலும் கூட தன்னுடைய உடல் நலனை இழப்பது எந்த விதத்திலையும் சரியாகாது. வேலையில ஒருத்தர் அதிகமா மூழ்கும் போது முதல்ல மறக்கிறது தன்னுடைய உடல் நலனை தான். இப்படிப்பட்ட சூழல அதை சரி செய்ய முன்வரணும். மனிதராய் பிறந்த எல்லாருமே 3 படிநிலைகளில் தன்னுடைய நேரத்தை கடைபிடிக்கணும். அளப்பரிய நன்மைகளை ஏற்படுத்திக்கலாம். முதல்ல தனக்கான நேரம், தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட தேவைகள் இதெல்லாம் என்ன அப்படின்றத அறிஞ்சு அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நம்மளை நாமளே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய இந்த செயல் முதன்மையானது. 2வது குடும்பத்துக்கான நேரம். தனக்கான நேரத்திற்கு அடுத்தபடியா அமைகிறது குடும்பத்துக்கான நேரம். தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதிக நேரம் ஒதுக்கி குடும்பத்துக்கு குறைந்தபட்ச நேரத்தை ஒதுக்குனா அங்க பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடும் அப்படின்றத சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. குடும்பம் சிறப்பா இருக்கதா நாம வேலை செய்யறோம். அந்த குடும்பத்துக்காக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்காம இருக்கிறது நமக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தும். சில சமயங்களில் அடிதடி சண்டைகளும் கூட பரிசா கிடைக்கலாம். 3வது சமுதாயத்திற்கான நேரம். இதற்கு எல்லாருமே நேரம் ஒதுக்குறாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். மனிதனாய் பிறந்து வாழ்ந்து உயர்ந்து சிறப்படைவது வெறுமனே நம்மளோடைய நம்ம குடும்பத்தோடய முடிகிறது கிடையாது. சமூகத்தை பிரிந்து தனித்து வாழக்கூடிய திறமை இருந்தாலும் அது முழுமையான நிறைவான வாழ்க்கையா அமையாது. சமூகத்தோடு இணங்கி விருப்ப வெறுப்புகளை உணர்ந்து அனைவரையும் அரவணைத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் முழுமையான வாழ்க்கை. எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படின்னா முதல் 2 விஷயங்களுக்கு கொடுக்கணும். ஆனா 3வதற்கு நேர ஒதுக்கி செயல்படுறது உன்னதமான ஒரு செயல். உடல் நலன், மனநலன், குடும்ப நலன் இவற்றோடு சமூக நலன் இது எல்லாத்தையும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் செயல்படுத்தும் போது வாழ்க்கை பொருள் உள்ள வகையில மாற்றி அமைக்க முடியும். கலவையும் கையாள தெரிந்தால் கவலை இல்லை அப்படின்ற சொல்லாடல் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் நம்மளுடைய அணுகுமுறைகள்ல தான் எல்லாத்துக்கும் மன தீர்வுகள் அமைஞ்சிருக்குது. வயிற்று பிழைப்புக்காக வாழ்வது ஒரு ரகம், வாழ்க்கை பிழைப்புக்காக வாழ்வது இன்னொரு ரகம். இது சரிவர புரியும் போது சீரான வாழ்க்கையும் சிறப்பான உயர்வு ரொம்பவே எளிமையாகும். கயிற்றின் மேல் நடக்கக்கூடிய சிறு குழந்தைக்கு முதல் உரிமை எது அப்படின்ற விஷயம் தெரியும். அதே போல நம்ம வாழ்க்கைக்கும் வேலைக்கும் இடையில எது முன்னுரிமை எது முதல் உரிமை அப்படின்றத சரிவர வரையறை செய்து வாழ்வது வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு கொடை. இத சிறப்பா வடிவமைக்கிறதுல நம்மளுடைய தனிப்பட்ட பொறுப்புகள் அதிகம். வாழ்க்கையை சிறப்பா மேம்படுத்த வேலை அவசியம்தான். வாழ்க்கையும் வேலையும் ஒன்னோட ஒன்னு தொடர்புடையது. இதற்காக அதையும் அதற்காக இதையும் விளக்கி வைக்கிறத விட இரண்டையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து செல்வது சிறப்பானது. என்ன அதுக்கு கொஞ்சம் புரிதல் அவசியம். இழப்பதும் பெறுவதும் வாழ்க்கையில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இழப்பின் போது பொறுமையும் பெரும்போது பெருமையும் கொள்வது வாழ்க்கையில் எல்லையில்லா மகிழ்வை வாரி வழங்கிடும். ஆக இதிலே நாம முழுமை அடைய முடியாது, ஆனா சிறப்படைய முடியும். இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வளைகாப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5 ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிப்ரேஷன், கிராண்ட் செலிப்ரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள், 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி சூது, அதிகாரம் 94, குறள் எண் 932. ஒன்றைதி நூறுழக்கும் சூதர்க்கும் உண்டாங்குள் நன்றைதி வாழ்வதோர் ஆறு. ஒரு பொருளை வெற்றி பெற்று அதனால் 100 மடங்கு பொருளை இழக்கும் நபர்களுக்கு நலம் பெற்று வாழும் ஒரு வழி உண்டாகாது அப்படின்ற ஒரு எச்சரிப்பு செய்தியைதான் இந்த திருக்குறள் நமக்கு கொடுக்குது. ஒரு வெற்றியை பார்த்தவுடன் ஆசைப்பட்டு பல தோல்விகளை தழுவி இறுதியில் வறுமையில் வாடும் சூதாடிகளுக்கு வாழ்க்கை சிறப்பானதாக அமையாது. தொண்டை மண்டலம் காஞ்சிபுரத்தில் நவகேசர் அப்படின்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் சூதாட்டத்தில் வல்லவர், உழைக்க மனமில்லாதவர், அதன் மூலம் பொருள் சேர்த்தவர். என்ன செய்யறார் அப்படின்னா, தேவையான சொத்துக்களை சேர்த்ததுக்கு அப்புறமா கும்பகோணத்துல வந்து குடியேறாரு. அந்த ஊரில் மூர்க்க நாயனார் அப்படின்ற ஒரு மனிதர் இருக்காரு. அவரு ரொம்பவே இரக்க குணமிக்கவர், தன்னாலான உதவிகளை எல்லாருக்கும் செய்யக்கூடிய மனிதர். எதிர்பாராத விதமா அவருடைய வளமை வறுமையா மாறிட அவர் சின்ன வயசுல கத்துக்கிட்ட சூதாட்டத்தின் மூலம் தன்னுடைய வறுமையை வளமையாக்க முடிவு பண்றாரு. அப்போதான் அதே ஊரில் சூதாட்ட தொழில் செய்து வரக்கூடிய நவகேசனாரை போய் சந்திக்கிறாரு. அப்போ இவரை ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு நவகேசனார். மூர்க்க நாயனார் ஆரம்பத்தில் சிறிது சிறிதாக தோற்பது போல தோன்றினாலும் இறுதியில் சிறிது சிறிதாக வெல்ல ஆரம்பித்தார். இப்போ இதை ஏற்க முடியாமல் ஒரு கட்டத்தில் நவகேசர் என்ன பண்றாரு, தன்னுடைய மடியில் மறைத்து வைத்திருக்க கூடிய கத்தியை காட்டி மிரட்டுறாரு. அப்போ இவரும் அவருடைய கோபம் அதிகமாகி தன்னுடைய மடியில் வைத்திருக்க கூடிய பெரிய உறைவாளை எடுத்து மிரட்டுறாரு. அப்போ அந்த இடத்துல சின்ன கலவரம் ஏற்பட்டு சில நபர்களுக்கு காயங்கள் ஆயிடுது. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து ரெண்டு பேரையுமே புடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவலர்கள் ரெண்டு பேரையும் கைது பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருடைய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படுது. சூதாட்டம் ஒரு வகை தூண்டில். ஒரு தரம் வென்றாலும் இறுதியில் சொத்து, செல்வம், அறிவு அனைத்தையும் இழக்க செய்யும். சூதாடும் நபர்களால் நல்வாழ்வு வாழ முடியாது அப்படின்ற ஒரு கருத்துக்கு பொருத்தமான கதைதான் இந்த நபர்களுடைய கதை. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. உலகத்திலேயே நிறைய ரோடுகள் கருப்பு கலர்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, நம்ம தெரிஞ்சுக்குவோமா? முதல்ல என்ன அப்படின்னா, வெள்ள கலர்ல இருக்கிற சிமெண்ட் ரோடு மாதிரியான ரோடுகள்ல வெயில் பட்டு வாகனம் ஓட்டிட்டு வர்றவங்களுக்கு கண்ணு கூசலாம். அந்த மாதிரி இல்லாம கருப்பு கலர் ரோடுகள்ல இந்த மாதிரி கண்ணு கூசுற பிரச்சனை அப்படின்றது ரொம்ப குறைவு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ரோட்ல போடக்கூடிய வெள்ளை மஞ்சள் கோடுகள் அப்புறம் சாலை குறியீடு இதெல்லாம் தெளிவா தெரியணும் அப்படின்னா கருப்பு கலர் தார் ரோடு தான் ஈஸியா இருக்கும். மூணாவது வெப்பத்தை உறிஞ்சுற தன்மை. நிறைய பேருக்கு தெரியும் கருப்பு கலர் வெப்பத்தை ஈஸியா உறிஞ்சும் அப்படின்னு. அதே மலை பிரதேசங்கள்ல வெயில் நேரத்துல வெப்பத்தை வாங்கி வச்சுக்கிட்டு குளிர்காலத்துல காத்துல உள்ள ஈரப்பதத்தை சீக்கிரமா ஆவியாக்க இந்த கருப்பு கலர் ரோடுகள் ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப முக்கியமான விஷயமான ரோடு போடக்கூடிய செலவு. இப்ப உள்ள தார் ரோடுகள் பெரும்பாலும் பிட்டுமென் அப்படிங்கிற ஒரு பொருளை வச்சுதான் போடப்படுது. இது குறைஞ்ச விலையில கிடைக்கிறதுனால ரோடு போடுறதுக்கான செலவுமே ரொம்ப கம்மி. அதனாலதான் நிறைய நாடுகள் இந்த கருப்பு கலர் ரோடுகளையே செலக்ட் பண்றாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது, நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இது ஒரு கற்பனை கதை, உண்மை பொய் எதுவா இருந்தாலும் அது கண்கள்ல தெரியும் இல்லையா, அதை உணர்த்தக்கூடிய கதைன்னு சொல்லலாம். அந்த மாமன் மச்சான் ரெண்டு பேருக்குமே எட்டா பகை, ஆகவே ஆகாது. இதுக்கடையில மச்சான் காணாம போயிட்டாரு, அதுவும் 6 மாசமா காணோம். மாமன் தான் கொலை பண்ணிருப்பாரோ அப்படின்னு ஊருக்குள்ள நிறைய பேர் நம்பினாங்க, பேசிக்கிட்டாங்க. ஆக சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார் மாமன். நீதிமன்றத்துல நிறுத்தப்பட்டான், வழக்கு விசாரணைக்கு வந்துடுச்சு. நிறுத்தப்பட்ட மாமன் வக்கீல் ஒருத்தரை பிடிச்சு வாதாட வச்சான். அந்த வக்கீல் சரியான கில்லாடி. அவர் பேச ஆரம்பிச்சாரு, இது ரொம்ப முக்கியமான நேரம் மைலார்ட், இவர் யாரை கொலை செய்தார் அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டுள்ளாரோ அந்த நபரே இன்னும் சிறிது நேரத்தில் இதோ இங்கு வந்து நிற்பார், அதுவும் இந்த கதவு வழியே வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன, கொல்லப்பட்ட நபர் வருவாரா, கதவு வழியே வந்து நிற்பாரா அப்படின்ற சந்தேகத்துல எல்லாரும் கதவையே பார்த்துட்டு இருந்தாங்க நீதிபதி உட்பட. இப்போ 5 நிமிடம், 10 நிமிடம், 30 நிமிடம் முடிஞ்சு போச்சுங்க, யாருமே வரல. மயிலாட் முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போதான் பேச ஆரம்பிக்கிறாரு வக்கீல். மயிலாட், காணாமல் போனவர் கொலை செய்யப்பட்டவர் அப்படின்ற கருத்தை நீங்க உட்பட யாருமே நம்பல, அதனாலதான் எல்லாருமே அந்த வாசலையே பாத்துட்டு இருந்தீங்க. ஆக சந்தேகத்தின் பலனை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்ட நபரை விடுவிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்டாராம். அப்படியே அங்க இருக்கிற மொத்த கூட்டமும் வாயடைத்து அமைதி ஆயிடுச்சு. வாதாடிட்டு ரொம்பவே கம்பீரமா போய் தன்னோட இருக்கையில அமர்ந்துட்டாரு அந்த கில்லாடி வக்கீல். இப்போ தீர்ப்பு பிற்பகலுக்கு ஒத்திவைக்கப்பட்டது, தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை. கோபம் வந்துடுச்சு அந்த எதிர் வக்கீலுக்கு, அதப்படி மயிலாட் அப்படின்னு கோபப்பட்டாரு. அவரை விட கில்லாடி நீதிபதி. அவர் சொன்னாரு, அந்த 30 மணி நேரமும் நாங்க எல்லாரும் வாசல பார்த்தது உண்மைதான், ஆனா ஒரு தடவை கூட குற்றம் சாட்டப்பட்ட இந்த கூண்டில் நிற்கக்கூடிய இந்த நபர் வாசலை பார்க்கவே இல்லையே. தன்னால் கொல்லப்பட்டவன் எப்படி திரும்பி வருவான் அப்படின்ற ஆணவம் தானே, அதை வச்சுதான் அவருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஆமா நேர்களே, உண்மை எதுவென்று தெரிந்த பிறகு கேட்கப்படும் சொல்லப்படும் அத்துணை பொய்களும் ரொம்பவே சுறுசுறுப்பானவை, சுவாரஸ்யமானவை. பொய்மையோடு விவாதம் செய்வதும் சரி, நிழலோடு போராடுவதும் சரி, போராடி தோற்றுப்பார் வென்றவன் உன்னை அவ்வளவு விரைவில் மறக்க மாட்டான். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு அரசனை சந்திக்க அடிக்கடி இளைஞன் ஒருத்தன் வர்றான். அந்த இளைஞன் வந்ததுமே கை நிறைய பொண்ணும் பொருளையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கிறாரு அரசன். இது ஒரு முறை இருமுறை நடக்கல, வாடிக்கையாவே அந்த இளைஞன் அரசன் கிட்ட வாங்கின பணத்தை எல்லாத்தையும் ஊதாரித்தனமா எதிர்மறையான வழிகள்ல செலவு பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அடுத்ததும் அரசன் முகம் கோணாம அள்ளி கொடுக்கிறாரு. கேட்கறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்ல. ஆனா ஒரே ஒரு அமைச்சர் ஒரு நாள் தைரியமா கேட்டுட்டாரு, அரசே அவன் சரியான முறையில பயன்படுத்தினாலும் பரவாயில்ல, தவறான வழிகள்ல வீணான முறையில அதை பயன்படுத்திட்டு வர்றான், அப்படி இருந்தும் நீங்க அள்ளி கொடுக்கறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டாரு. உடனே அரசர் கோபப்படாம சிரிச்சுக்கிட்டே, நான் பிறந்த சில நாட்கள்ல என்னுடைய தாய் இறந்து போயிட்டாங்க. அப்போ அரண்மனையில வேலை பார்த்துட்டு இருந்த அந்த இளைஞனுடைய தாய் தான் எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் காட்டாம தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தாங்க. அந்த அன்புக்காக, அந்த நன்றிக்காக அந்த இளைஞனை நான் என்னுடைய சகோதரன் போல கருதுறேன், அதனாலதான் அவன் வர நேரம்லாம் அவனுக்கு அள்ளி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ இந்த செய்தி அந்த இளைஞனுடைய காதுகள்ல எட்டிருச்சு. அப்போ அந்த அமைச்சர் ஒரு வழி பண்ணணும் அப்படின்றதுக்காக அடுத்த முறை வந்து, எனக்கு பொண்ணோ பொருளோ தேவையில்லை, உங்ககிட்ட நல்ல அமைச்சர்கள் இருக்கிறதாலதான் நீங்க சிறப்பா ஆட்சி செய்யறீங்க, அப்ப என்னுடைய வாழ்க்கையை நான் சிறப்பா அமைக்கணும் அப்படின்னா எனக்கும் அமைச்சர்கள் வேணும், அதோ எனக்கு அந்த அமைச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே அரசரும் தயங்காம நிச்சயமா அவரை நீ உன் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறாரு. அப்போதான் அமைச்சர் எழுந்து, அரசே ஒரே தாயிடம் பால் குடித்த உங்களுடைய சகோதரனுக்கு என்னுடன் பால் குடித்து வளர்ந்த என்னுடைய சகோதரனை அமைச்சராக அனுப்ப உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அரசருக்கும் இந்த கருத்து சரியெனப்பட, நிச்சயமா உன்னுடைய சகோதரனை நீங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அந்த அமைச்சர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு எருமை மாட்டை கூட்டிட்டு வராரு. இதோட தாய்கிட்ட தான் நானும் பால் குடிச்சேன், இந்த எருமை மாட்டுக்கு டாயும் பால் குடிச்சது, ஆக இந்த எருமை மாடை அந்த இளைஞனுக்கு அமைச்சரை அனுப்ப நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த இளைஞனுக்கு கோபம் வந்துடுச்சு, இது என்னை அவமரியாதைக்கு உட்படுத்தக்கூடிய செயல் அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் அந்த அமைச்சர் சொன்னாராம், அரசே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடல் மனம் திறமைகள் இவையெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறார் எதற்காக பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்தே அவருடைய சிறப்பு அமைகிறது. அதனை இந்த இளைஞன் உணரும் பட்சத்தில் தான் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும், அதனை உணர்த்தவே இவ்வாறு செய்தேன், மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாராம். அப்போதான் அந்த இளைஞனும் தன்னுடைய தவற உணர்ந்தாராம். ஆக நாமளும் நம்ம வாழ்க்கையில உடல் மனம் திறமை எனப்படும் இந்த மூன்று அம்சங்களை சமமாக கவனித்து அதனை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதன் மூலம் சிறந்த வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துடுவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு வாரத்தின் கடைசி நாள், மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு நாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் 1st வந்து ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம 2026 எட்டாவது மாதம், இந்த எட்டாவது மாதம் நம்மளுக்கு சுதந்திர தினம் வந்து வரப்போகுது. 1947 இந்த ஆகஸ்ட் மாதங்களில் என்னென்ன நடந்துட்டுருக்குன்னு யோசிக்கும் போது வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஊரில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா காற்று தான் வச்சிட்ருக்கு. சரி, இந்த காற்றோட காலை நேரத்தை அப்படியே தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு நினைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்காரங்களாக இருக்கட்டும்னு கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசி வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வானிலை தகவல் அப்படிங்கிறத சொல்லி தான் தெரியணும்னு அவசியமே கிடையாது, வெளியே பார்க்கும் போதே தெரியுது என்ன மாதிரி காற்று வந்து அடிச்சிட்ருக்கு அப்படின்னு. நல்ல ஒரு பலத்த காற்று வந்து வீசிட்டுருக்கு. காலை நேரத்தில் நான் எந்திரிக்கும் போது ஒரு காற்றோட அந்த சத்தம், அந்த ஒரு அலறல் சத்தம் மாதிரி காற்று வந்து அடிச்சிட்ருக்கு. இவ்வளோ காற்றுக்கு நடுவில் இன்றைக்கி நம்ம மீனவர்கள் எப்படி வந்து கடலுக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிட்ருப்பாங்க. தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 28 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 37 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசிட்டு இருக்காங்க. கடல் மேலே இன்னும் அதிகமான காற்றுகள் வந்து இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாற்றம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு அறிகுறி அப்படின்னே சொல்லலாம். மழை வருவதற்கான அறிகுறி இன்றைக்கி வந்து இருக்குது. இந்த காலையில் இந்த காற்றோடு சேர்த்து இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்ப்போம், மழை வந்தால் சந்தோஷம்தான். ஒரு அந்த ஆடி மாதம்னா வந்து கிட்டத்தட்ட காற்றுகள் நல்லா அடிச்சிட்ருக்கு. ஆடியில் எப்படி ஒரு 2-3 மழை வந்து வரும் எல்லா வருஷமே, அந்த மழை எப்படியே வந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் வெக்கையை குறைச்சிட்டு போவோம், பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. வெப்பநிலை அதிகபட்சமாக 31°C. இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்ததாக பாடல்கள் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால் டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அட நேரம் சரியாக 7:17 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்ம ஊரில் இப்போதைக்கு நிறைய அந்த காற்றுகள் வந்து அடிச்சிட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி பல இடங்களில் வந்து காற்றும் மழையும் வந்து இந்த சேர்ந்து வந்து அடிச்சிட்ருக்கு. இது மாதிரி சேர்ந்து அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான், இப்போதைக்கு வந்து அடிச்சிட்ருக்கு. ஆனால் இன்னும் குறிப்பிட்டு சொல்லும்போது இது இந்த கடலோர மாவட்டங்களில் காற்று அடிக்கிறதே தவிர மற்ற பகுதியில் அதிகப்படியான வெயில்களும் வந்து அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பயங்கரமான வந்து வெயில் இருக்குது, இந்த எல்நினோ காரணமாக வந்து அடிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும், சுற்றி சுற்றி நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி வெயில் அடிக்கக்கூடாது, நல்ல ஒரு மழை பெய்யணும் அப்படின்னா மிக முக்கியமாக அதுக்கு நம்மளுக்கு தேவையை வந்து மரங்கள் வந்து வளர்க்க சொல்கிறது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே கேட்டுகிட்டு இருக்க ஒரு விஷயம், மரங்கள் வளருங்க, மரங்கள் வந்து வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கருவேல மரங்களை வெட்டிட்டு அகற்றிட்டு அந்த இடத்துல ஏதாவது செடி நட்டு வளருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு 30 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மரக்கன்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. நானுமே இப்போ பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேட்டேன். ஆனால் வந்து ஏற்கனவே நாங்கள் பேரில் வச்சுருக்கோம், அந்த பேரில் வச்சவங்களுக்கு மட்டும் நாங்கள் மரக்கன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இலவசமான மரக்கன்றுகள் வீடுகளுக்கே போய் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சில நடவடிக்கைகள் மூலமாக நம்ம ஊர் பகுதிகளில் அதிகமாக வந்து மரங்களை வந்து கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நிலத்தடி நீரை உறிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த கருவேல மரங்களை அரசு மட்டும் பார்த்து எடுத்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. அரசு எவ்வளோதான் பார்க்க முடியும், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எப்படி கவர்மெண்ட் வந்து வெட்டிட்டு இருக்க முடியுமா? அதனால் நம்ம வீட்டு நிலங்களாக இருக்கட்டும் சரி, நம்ம பேரில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் சரி, இங்கே இருக்கக்கூடிய கருவேல மரங்களை வெட்டுங்க, பொது இடத்துல இருக்கக்கூடிய கருவேல மரத்தை நாங்களே வெட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு கோரிக்கையை வந்து நம்மளுக்கு விடுத்திருக்கிறது நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கருவேல மரங்களை நம்மளால் வெட்ட முடிஞ்சால் வெட்டி அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததாக ஒரு சிறப்பான பாடல், பார்வை ஒன்று போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துலேருந்து வந்துட்டு இருக்கு. பரணி இசையில் பாடலை தொடர்ந்து கேளுங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:29 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்னைக்கு 1 August இந்த மாதம் நம்ம நிறைய திருவிழாக்கள் வந்து வரும், அதே மாதிரி நம்ம சுதந்திர தினம் வந்து வரும், அது மட்டும் இல்லாமல் சில பல நல்ல ஒரு நாட்களும் வந்து வரும். அதோடு சேர்த்து இந்த மாதம் முழுக்க இந்த வருஷம் இருக்க போகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம ஊருக்குள்ளே நிறைய இடத்துல அந்த பேனர்ஸ் வந்து பார்த்துருக்கலாம், மக்கள் தொகை கணக்கெடுப்போட முக்கியத்துவத்தை வந்து சொல்கிற மாதிரி. எதுக்கு அது முக்கியம், வெறும் என்ன ஒரு தரவு தானே, இதில் என்ன இருக்க போகுது, ஏன் அதை இந்தியா முழுக்க பேசுகிறாங்க, எல்லா கலெக்டரும் இது பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு வீடியோ வந்து போடுறாங்க, எதுக்காக அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு, இந்த மாதிரியான ஒரு மக்கள் தொகை அப்படிங்கிறது தான் ஒரு கட்டத்தில் ஒரு நம்ம மக்களை பார்த்தினா ஒரு உண்மையான தரவுகளை வந்து சேகரிக்கவும், அதன் மூலமாக இந்த தரவுகளை வச்சு அவங்களுக்கான திட்டங்களை வந்து வழிவகுக்கவும், அவங்களுக்கு தேவையான வசதிகளை வந்து பண்ணி கொடுக்கவும்னு சொல்லிட்டு எல்லா விதமான ஒரு விஷயங்களையும் வந்து பண்ண போகுது. அதனால தான் அந்த மாதிரியான தரவுகளை வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு மத ரீதியாக இருக்கட்டும் சரி, அவங்க பார்க்குற வேலைகள் ரீதியாக இருக்கட்டும் சரி, பாலினம் சார்ந்தாக இருக்கட்டும் சரி, எல்லா சார்ந்தும் நம்மளுக்கு ஒரு உண்மையான தகவல்கள் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முக்கியமான வேலையை வந்து பார்க்கறதுக்காக வராங்க. நம்மளோட ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டுமன்று கிட்டத்தட்ட 2500 வந்து இதுக்கான வேலைகள் வந்து பார்க்க போகிறாங்க. இந்த 2500 வேலை பார்க்க வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வெயிலாக இருக்கட்டும் சரி, எதுவாக இருக்கட்டும் சரி, எதனால் பார்க்காம நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பற்றின தகவல்களை செயலிகளை வந்து சேகரிப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான உண்மையான தகவல்களை நம்ம எல்லோரும் கொடுப்போம். அவங்க வந்து வந்தாங்க அப்படின்னா முடிஞ்சால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இல்லை அப்படின்னா கொஞ்சம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஆனால் அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் யாரும் வந்து ஒரு தவறான தகவலையோ இல்லை மூஞ்சி காட்டி அந்த மாதிரி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உண்மையான தகவலை கொடுப்போம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி உண்மையான தகவலை நம்ம அரசும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது. சிற்பி இசையில் விஜய் சங்கர் அப்படின்ற ஒரு பாடலாசிரியர் வந்து எழுதியிருக்காங்க. இந்த பாடலாசிரியர் நான் பெருசாக கேள்விப்படாத ஒரு பாடலாசிரியர், ஆனால் இந்த பாட்டு எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ஒரு அருமையான பாடல் கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம்.

நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,845 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,225 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,918 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,06,040 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இந்த நம்ம பகுதியில் இப்போ அதிகமாக திருவிழாக்கள் வந்து நடந்துட்டுருக்கு. நிறைய திருவிழாக்கள் வந்து நம்ம அங்கங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். திருவிழாக்கான அந்த பாடல்களும் நிறைய இடத்துல வந்து ஒழிச்சிட்டே இருக்கு. அந்த பாடல்கள் வந்து ஒழிக்கிற போது நம்ம அரசு ஏற்கனவே வந்து தெரிவிச்சிருக்கிறது தான், எப்போவுமே இருக்கிற ரூல் தான், நைட்டு 10 மணிக்கு மேலே அதிகமான அந்த பாடல்கள் வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திருவிழாக்கள் அதிகமாக நடக்கிறதே வந்து 9 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்க செய்யுது நம்ம ஊருக்குள்ளே. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த சத்தங்களை வந்து கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து கேட்குற மாதிரி வந்து வச்சுக்கிறதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா அப்படின்னா நம்ம பகுதிகளில் எல்லா மக்களும் வந்திருக்காங்க, எல்லோரும் ஒரு சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு பகுதியாக வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்ட ஒரு பாடலை கேட்குறோம். அது அவங்களுக்கு அந்த இரவு நேரத்தில் வந்து வயதானவங்க வீட்டில் இருக்கும்போது இருக்கணும் சரி, உடல்நிலை சரியில்லாதவங்க இருக்கும்போதும் சரி, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கட்டாயமாக தூங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழலில் அதிக சத்தத்தோடு வந்து பாடல்கள் வந்து கேட்குறது வந்து குறைச்சிக்கிறது, பாடலை கேட்க வேணாம் அப்படிங்கிறது கிடையாது, அந்த சத்தத்தை வந்து குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம கடவுளுக்காக வந்து பண்ண போகிற நேரத்தில் இதே வந்து நம்ம மக்களையும் வந்து சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் வந்து பார்த்துக்கிறது நல்லது. அதனால் சுற்றி எல்லா இடத்துலையும் பாடல்கள் வந்து கேட்குது, எல்லா நேரத்துலையும் பாட்டு கேட்குது, அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பாடலோட வால்யூம் வந்து குறைச்சிக்கிட்டு எல்லோரும் திருவிழாவை என்ஜாய் பண்ணி கொண்டான்னா நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு வந்து பார்ப்போம். இன்றைக்கி ஒரு தினத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு வாரம், இந்த ஆகஸ்டில் முதல் வாரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வாரமாக வந்து சொல்லுவாங்க. என்ன ஒரு வாரம் அப்படின்னு பார்த்தா, நம்மளோட குழந்தைகள் வந்து பிறந்து அது வளர வளர நம்மளுடைய அந்த குழந்தை பருவத்தில் ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு மிக முக்கியமான தேவையே தாய்ப்பால் தான். இந்த தாய்ப்பால் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவையாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தாய்ப்பால் வரலை அப்படின்னாவே அந்த குழந்தை வந்து அவ்வளோ சிரமப்படும், அந்த அம்மாக்குமே அவ்வளோ கஷ்டமாக வந்துருந்துருக்கும். இந்த ஒரு குழந்தைய வளர்க்குறதுல அவங்களுக்கு தேவையான அந்த டைமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அப்படிங்கிறதே கிடைக்காது. ஒரு நல்ல தாய்ப்பால் குடித்து வளர்கிற குழந்தைகளோட உடல்லையும் அவ்வளோ சத்துக்கள் வந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஒரு தாய்ப்பாலுங்கிறது தான் குழந்தைக்கும் அம்மாக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தையே வந்து நல்லா இன்னும் அதிகமாக்குறது. அந்த உறவோட ஒரு அடையாளமே வந்து அதுதான். அப்படி இருக்கக்கூடிய தாய்ப்பால் நிறைய குழந்தைகளுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. நிறைய அம்மாக்கள் வந்து ஊட்டச்சத்து பிரச்சனைகளை வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட சாப்பாடில் போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்து வந்து இல்லாதனால அவங்களால தாய்ப்பாலும் வந்து கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த தான் தாய்ப்பால் வாரம் அப்படின்ற ஒரு வாரமே வந்து நம்மளோட இந்தியாவில் கடைபிடிக்கப்படுது. அதுதான் இந்த முதல் வாரம், ஆகஸ்டில் முதல் வாரம் தாய்ப்பால் வாரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நுரையீரல் புற்றுநோய் குறித்து நம்மளோட ஒரு நுரையீரல் புற்றுநோய் தினம் அப்படின்ற ஒரு தினமாகவும் ஆகஸ்ட் 1 வச்சுருக்காங்க. தேசிய காகித தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காகிதத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. காகிதம் ஒரு பெரும் பேப்பருக்கு யாராச்சும் முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் பெரும் பேப்பர் கிடையாது. பேப்பருங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கும் போதாக இருக்கட்டும் சரி, புத்தகங்கள் வாசிக்கும் போதாக இருக்கட்டும் சரி தெரியும். நம்மளோட வரலாறையே அந்த பேப்பர் தான் தாங்கிட்டு இருக்கு. அந்தளவுக்கு பேப்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து அதுக்கான ஒரு அச்சிடை பட்டு முதல் கைவினை காகித ஆலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து திறந்தாங்க 1940. அது ஆகஸ்ட் 1 திறந்தனால இன்றைக்கி பேப்பர் தினமாக வந்து சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பாடல் அம்மாக்காக வந்துகிட்டே இருக்கு. ஏ ரஹ்மான் இசையில், வாலி வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய நியூ திரைப்படத்திலேருந்து ஒரு சிறப்பான பாடல் கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓ சேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தடமாறி சென்ற திசை மாறிய இளைஞர் தலைமுறையினரை தண்டிக்காமல் நாட்டு நலன் மற்றும் தேசிய கட்டமைப்பு உணர்வுடன் அவர்களை சரியான பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தை குறிப்பிட்டு பிரதமர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் இதனை தெரிவித்துள்ளார். சமூகத்தில் நிலவும் கோபமும் ஏமாற்றமும் இயல்பானதே என்றாலும் இளமை பருவம் என்பது கற்றுக்கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான காலம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களை நீதிமன்ற வழக்குகளுக்கு இழுப்பதோ அல்லது சமூக ரீதியாக துன்புறுத்துவதோ தீர்வாகாது என்றும் சமூகம் அவர்களை அரவணைத்து சரியான பாதையை காட்ட வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்காக 2026-27 முதல் 2030-31 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு 36,441 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று செய்தியாளர்களிடம் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் விளையாட்டு மிக முக்கியம் என்று கூறினார். ஒவ்வொரு திறமையான இளைஞரும் விளையாட்டில் சாதிக்க இத்திட்டம் உறுதுணையாக இருக்கும் என்றும், அடிமட்ட அளவில் தொடங்கி ஒலிம்பிக் வரை வீரர்கள் பயிற்சி பெற நாடு முழுவதும் கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் விளையாட்டு ஆசிரியர் பணியிடங்கள் 50% காலியாக இருப்பதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளிகளில் விளையாட்டு பாடத்தை ரத்து செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் முழுமையாக செய்து தரப்படும் என்றும், எந்தெந்த பள்ளிகளில் கழிப்பறைகள் இல்லை என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதிய உணவில் அசைவம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் உரிய முடிவெடுத்து அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பள்ளி குழந்தைகளுக்கு தரமான சீருடைகள் வழங்கப்படும் என்றும், இதுகுறித்த அறிவிப்புகள் வரும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்றும் திரு ராஜ்மோகன் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை சாக்கடை கால்வாய்களில் சட்டவிரோதமாக வெளியேற்றும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் தடையை மீறி அந்த சாய ஆலை மீண்டும் சட்டவிரோதமாக இயங்குவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அமைச்சர் அங்கு நேற்று நள்ளிரவில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அமைச்சர் வருவதை அறிந்ததும் சாய ஆலைக்குள் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். அதனைத் தொடர்ந்து ஆலையின் உள்ளே பார்வையிட்ட அமைச்சர் சட்டவிரோதமாக சாயப்பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் கண்டறிந்து உறுதி செய்தார். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தடையை மீறி சட்டவிரோதமாக செயல்படும் ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழ் மாநிலத்தில் 132 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களும் 277 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களும் செயல்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் நடப்பாண்டுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. கடந்த ஆண்டு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களில் 95% பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் தூத்துக்குடியில் நேற்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் மை பாரத் கேந்திரா சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு ஞானச்சந்திரன் கூறினார்.
2: மை பாரத் மத்திய அரசினுடைய விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற அமைப்பானது நாடுகளுடைய முகாம் July 1 முதல் August 15 வரை இந்தியாவில் இருக்கிற 15 முதல் 29 வரை இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் பதிவு செய்வதற்கான முகாமானது அனைத்து நிறுவனங்கள் மற்றும் அனைத்து இடங்களிலுமே நடைபெற்று வருகிறது. அஷா முக்து பாரத் யுவா கனெக்ட் புரோகிராம்ல வைத்து மை பாரத் ரிஜிஸ்ட்ரேஷன் டிரைவ் என்பது நடத்தப்பட்டது. இந்த நஷா முக்து யுவா பர் விசித் பாரத் என்ற நிகழ்ச்சி என்பது இளைஞர்கள் குறிப்பாக இளம் தலைமுறையினர் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் நம்முடைய பாரத பிரதமரின் கனவான மலர்ந்த இந்தியாவை அடைவதற்கு போதையில்லா இளைய தலைமுறை உருவாக்குவதற்கு மை பாரத்தின் சார்பாகவும் மற்றும் நாட்டு நலப்பணிகளின் சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
1: தமிழகத்தில் கோவை திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள ஏனைய மாவட்டங்கள் வடகடலோர தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானின் எரிசக்தி இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பலுசிஸ்தானில் போராட்டம் நடத்தி வரும் நபர்களை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்து மறைவிடத்தில் கொண்டு சென்று துன்புறுத்துவதாக சர்வதேச பொது மன்னிப்பு சபை குற்றம் சாட்டியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் காங்கர் மாவட்டத்தில் மலேரியாவால் 5 உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. நுகர்வோர் பாதுகாப்புத்துறையில் கணினி மேலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை அமைச்சர் திரு வெங்கடரமணன் நேற்று வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் 41 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டங்களை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சியில் மின் ஒப்பந்த புள்ளி தொடர்புடைய பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக அலுவலர்களுக்கான பயிற்சியை நேற்று ஆணையர் திரு சமீரன் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தில் பிரதமரின் தொழில் பழகுனர் வேலைவாய்ப்பு திருவிழா நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கனிமங்களை ஒரே நாளில் அதிக அளவில் ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப்பதக்கமும் வென்றனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 யஷ்வந்த் சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்தார். மகளிர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா தே ஆடவர் பிரிவில் அர்ஷ் சிங் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுடன் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். காமன்வெல்த் போட்டியில் டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். ஜாஸ்மின் லம்போரியா, லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4 வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதுவரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வன்முறையும் வெறுப்பும் எந்த பிரச்சினைக்கும் தீர்வாகாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டம் மற்றும் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளுக்கான நிதியுதவியை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள உடற்பயிற்சி ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்களின் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங், வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397790803.
4: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
5: எதுக்கியா?
4: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
5: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
6: ராமேஸ்வரம்
7: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. பாம்பை கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பாம்பே நடுங்கிற ஒரு ஆள்னா அது கீரி பிள்ளைதான். ஒரு வீட்டு போன சைஸ்ல மட்டுமே இருக்கிற கீரிக்கு ஏன் பாம்புகள் இவ்வளவு பயப்படுது? பாம்போட விஷத்தை வச்சு தாக்கலாம்ல அப்படின்லாம் சின்ன வயசுல யோசிச்சிருப்போம். ஆனா ஏன் தாக்க முடியலன்னு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? பாம்புகள்ல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ராஜநாகம் கிட்டத்தட்ட 20 அடி நீளம் வர வளரும். எதிரிய பாத்துச்சு அப்படின்னா பாஞ்சு தாக்கும். ஆனா கீரிட்ட இது பழிக்காது. பாம்புகளை வீழ்த்த அதோட தலைய குறி வச்சு கரெக்டா தாக்கி தலைய ஈஸியா துண்டாக்குற பவர் கீரிட்ட இருக்கு. அதே சமயம் இயற்கையாவே பாம்புகளோட விஷம் கீரிகளை பாதிக்கிறது கிடையாது. கீரிகளோட குட்டிய தாய் கீரிகள் இல்லாத சமயத்துல பாம்புகள் தாக்குமா? அதனால கீரிகள் தன்னோட சந்ததிகளை பாதுகாக்க பாம்ப எந்த இடத்துல கண்டாலும் சண்டை போட்டு கொன்றுமா? இப்ப தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த பாம்பும் கீரியும் அடிக்கடி சண்டை போடுது அப்படின்னு. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோடு விழுப்புப்பாடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:29 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக வேலைவாய்ப்பு தகவல் ஒன்று தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய TNPSC, நம்மளோட தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்க TNPSC துறைகளில் என்னென்ன மாதிரியான வேலைகள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, ஊரக வளர்ச்சித்துறை, வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை, பொதுப்பணித்துறை, உதவி வேளாண் அதிகாரி, நெடுஞ்சாலைத்துறை, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட், உதவி தோட்டக்கலை அதிகாரி, கைத்தறி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிவுகளில், நிறைய துறைகளில் வந்து வேலைவாய்ப்புகளை வந்து மொத்தமாக வெளியிட்டிருக்காங்க. 1-2 கிட்டத்தட்ட 839 இடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து கல்வி தகுதியாக ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, பிடெக் படித்தவங்க வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஐடிஐ படித்தவங்களுக்காகவே நம்ம TNPSC தனியாக ஒரு தேர்வு வந்து நடத்திருக்காங்க. அந்த தேர்வு தான் இந்த தேர்வு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வர்ற 15 வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. TNPSC.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் இது பற்றின தகவல் இருக்குது, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். TNPSC.gov.in உங்களுக்கு தெரிஞ்சு ஐடிஐ டிப்ளமோ படிச்சுட்டு யாராவது வேலைக்காக தேடிட்டு இருக்காங்கன்னா TNPSC கவர்மெண்ட் வேலையே இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. எழுத்து தேர்வு, சான்றிதழ், சரிபார்ப்பு இது மட்டும்தான் வந்து இருக்க போகுது. வயது வரம்பு 18 37 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் நீ உங்கள்கிட்ட ஐடிஐ சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எழுதணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இப்போ அடுத்ததான் மதன் கார்கி எழுதுன நம்ம ஏஆர் ரகுமான் இசையில் எந்திரன் திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாடலை கேட்டு தொலைந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை.

நல்ல ஒரு விடுமுறை நாளில் அப்படியே எல்லாரும் வந்து பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்குலாம் வந்து போகாமல் வீட்டில் வந்திருப்பீங்க. அதோடு சேர்த்து ஆகஸ்ட் மாதமும் வந்து தொடங்கியிருக்கு இந்த கடைசி நாளில். பார்ப்போம் இந்த மாதம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த ரெண்டு நாள் நல்லா விடுமுறையெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பாருங்கள். ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம பார்க்கும்போது அடுத்த வாரமே சுதந்திர தினத்துக்கு ஸ்கூல்களில் இந்த நிறைய இந்த கல்ச்சரலுக்குனா வந்து டான்ஸ் ஆட வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆகஸ்ட்டு ஒரு அஞ்சாந்தேதினா தாண்டிட்டா பாதி நாள் வந்து கிளாஸுக்கே போக மாட்டேறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ட்ராமாவுக்கு வந்து போகணும், டான்ஸ் ஆட போகணும்னு சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்போம். நல்ல ஒரு அனுபவங்கள் அந்த டைமில் வந்து இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆகஸ்ட் மாதம் முழுக்க வந்து இருக்குது. இந்த மாதங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாதமாக வந்து தொடங்கட்டும். தொடங்கியிருக்கு பார்ப்போம், காத்தோடு தொடங்கியிருக்கு. இருந்தாலும் முடிய முடிய போக போக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கட்டும். நல்ல நிறைய விஷயங்கள், நினச்ச விஷயங்கள் எல்லாருக்கும் கைகூடட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் கேட்டு இணைந்திருந்தது நம்ம பாமன் நேசக்கரங்களா இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை திங்கக்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சி யூ மக்களே.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்கு ஆசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் அர்ஷு சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை அவர் திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5,640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்த கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்கவுள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட உள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்கவுள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின்போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்குமுறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக 40-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத கொலைகள் குறித்து சர்வதேச அமைப்புகள் மூலம் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனா். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்டரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்டு டிரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும் மீண்டும் குறிப்பிட்ட திரு டிரம்ப், அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணைய தொகை $15,000 இருந்தது. அதிகாரிகள்

0: விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக $5,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச தொகை $20,000 உயர்த்தப்பட்டுள்ளதுடன் $5,000 என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெகத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கெயின் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எனது அன்பான உறவுகளுக்கு அழகான சனிக்கிழமை காலை வணக்கம். இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 1. இந்த ஆகஸ்ட் 1 நாளே இந்த 1-7 வரை நம்மளுக்கு தாய்ப்பால் வாரம். இந்த உலகம் ஃபுல்லாக தாய்களுக்கும் தாய்ப்பால் குடித்த குழந்தைகள் அத்தனைக்கும் ஒரு அழகான ஒரு தினத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவித்தவங்களுக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் தாய்ப்பால் வந்து நம்ம உண்றதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து தெம்புகளும் ஒரு சந்தோஷமும். தாய்ப்பால் முதல்லனா தாய்ப்பால் வந்து 1 வருஷம் ஏன் 1.5 வருஷம் 2 வருஷம் வரையும் தாய்ப்பால் கொடுத்து பிள்ளைகளை அவ்வளவு ஒரு ஆரோக்கியமாக வளர்த்தாங்க. இப்போ அந்த தாய்ப்பால் கொடுக்கறதே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா 50 பேருமே பால் டப்பா, பெட்டிப்பால், பசும்பால் இதுகளை தான் வந்து கொடுத்து வளர்க்குறாங்க. ஏன்னா தாய்ப்பால் கொடுத்தா தான் தன் இரத்தத்தை முறித்து கொடுக்கறது தான் தாய்ப்பால். நம்ம இரத்தத்தில் ஊறுறது நம்ம பிள்ளைகள் இரத்தத்துலையும் நம்மளை மாதிரி நல்ல அறிவாகவும் புஷ்டியாகவும் ஒரு அழகாகவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த தாய்ப்பாலை வந்து அவங்க வந்து ஊட்டுறாங்க. இதுக்குள்ள வந்து ரொம்ப தெம்புகள் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு அறிவும் நல்லா வளரும், நம்மளுக்கு ஆற்றல் இருக்குது. இப்போ வந்து நிறையா குறைச்சிட்டாங்க, அப்படிலாம் வந்து குறைக்கக்கூடாது. தாய்ப்பால் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ ஒரு மாதமோ 1 வருஷமோ. காரணம் என்ன கேட்டால் காரணம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து சுரக்குதில்ல, இது வந்து தெம்பு இல்லை, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க, கன்சிவாக இருக்கும்போதே நல்ல சாப்பாடுகளை, உணவுகள், பழங்கள், நம்மளுக்கு பிடிச்ச உணவுகளை கரெக்டாக எடுத்துக்கிறணும். ஏன்னா அதுகளை நம்ம கரெக்டாக அந்தந்த டயத்தில் எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு நம்ம உடம்புல ரத்தம் ஊறினா தானே நம்ம குழந்தைகளுக்கு பாலை கொடுக்க முடியும். அப்போ வந்து நம்ம வந்து உடம்புல கண்டிப்பாக வந்து நம்ம தெம்பை ஏற்றிக்கிட்டு குறைஞ்சது 1-6 மாதமாச்சு அதுகளுக்கு 9

0: மாதம் கொடுக்கணும். ஏன்னா 6 மாதம் வந்து நம்ம தண்ணியே கொடுக்காம தான் அந்த பால்லேயே தான் குழந்தைகள் வருது வளருது. அப்போ அந்த பால்லேயே வளரும் போது நம்ம வந்து நிறையா வந்து சத்தை ஏற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர் இருக்காங்க, யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சகோதரி. யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
1: இன்னைக்கு தாய்ப்பால் தினம்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். அது காணா பால் என்னாச்சு எல்லாருக்கும் எல்லாம் நிறைய கொடுத்தா அவங்க பிள்ளைங்களுக்கு அறிவையும் திறமையும் வளர்க்கறதுக்கு.
0: ஆமா கண்டிப்பா, நம்ம எவ்வளவுதான் கொடுத்தாலும் தாய்ப்பால் குடுக்கறதுனால ஒரு தெம்பு பிள்ளைகளுக்கு வரும்.
1: அது நம்ம கண்ணாசாக்குறதுல அளவு குடுத்த மாதிரி தான் நம்ம பிள்ளை நிறைய சாப்பிடுச்சுமே. இது தானாவே பால் என்ன, நம்ம பிள்ளை எவ்வளவு குடிச்சாலுமே தெரியாது.
0: அதுக்கு நம்ம வந்து உடம்புல தெம்பு ஏத்திக்கிறோம், நல்லா சாப்பிடணும். நம்ம சாப்பிட்டா நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியும்.
1: மனசு நல்ல மனசு ஆரோக்கியமும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இந்த பால்.
0: இப்ப உள்ளவங்க எங்க சாப்பிடுதுக, ஒரு இட்லி திங்குதுக, கால் இட்லி திங்குதுக,
1: அரிச்சு
0: போடுவோம் என்ன கிடைக்குதோ
1: வந்து வெள்ளை புட்டு காயம் சட்டிக்காயம் தருவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் இங்க சாப்பிடவே மாட்டேங்குது, இங்கிலீஷ்
0: அதனாலதான் நம்மளுக்கு இந்த இதனாலதான் நம்மளுக்கு வந்து இது குறையறதுக்கு காரணமே நம்ம வந்து நாட்டு மருந்து சாப்பிடாதனாலதான் குறையுது. நிறைய இடத்துல சகோதரி உங்கள்ட்ட குழந்தைகள் வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே 10 மாசம் ஆனாலுமே அதுக்கு வேலைகளை பாக்குறதுல குறையாதுங்க, பயப்படாதுங்க, எல்லா வேலையும் கரெக்டா பாக்கும். நம்ம உடம்புக்கு நல்ல எக்ஸசைஸ் நம்மளே குடுத்துக்கிட்டோம்.
1: கிணத்துல வந்து தண்ணி என்ன கையினால தப்புனோம் துவைச்சோம் எல்லாமே பண்ணுவோம். எவ்வளவு திருவினை இது
0: பண்ணணும்
1: முடியலாம். பிள்ளைங்க குறுக்கு வலிக்கல குறுக்கு வலிக்கலன்னு சொல்லிருது.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இதுல பழைய இதுகள் வரணும், வந்தா தான் அதுகளுக்கு ஒரு நல்ல
1: வரணும்னா
0: சொல்லி கொடுக்கணும்.
1: ஆமா
0: ஆமா, என்ன பாடல் வேணும்? அவள் தனிப்பால் அழகான வரி. நன்றி சகோதரி. உங்க பேரு?
1: எல்லாருக்கும் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க.
0: நன்றி நன்றி. ஒரு அழகான பாடல் தான் கேட்டிருக்காங்க. தாய் இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு அழகான பாடல், வைரமுத்து அவங்க வரியில ஒரு பாடலும் வருது. பிள்ளைக்கு தாய்ப்பாலை தூக்கி கொடுக்க சொல்லு அப்படின்னு ஒரு அழகான மட்டில். ஆட்டுப்பால் குடித்தா அறிவழிஞ்சு போகும்னு, எருமை பால் குடித்தா ஏப்பம் வந்து சேருமுன்னு, காராம் பசு ஓட்டி வாராண்டி தாய் மாமேன்னு ஒரு அழகான வரி. ஏன்னா அந்த பசுமாட்டு பால் வந்து தாய்ப்பாலுக்கு நிகரானது. பசுமாட்டு பால், உண்மையான பசுமாட்டு பால் கண்டிப்பாக தாய்ப்பாலுக்கு நிகரான பால். ஏன்னா அதுக்கும் வந்து ஒரு அழகான ஒரு இதுதான். ஏன்னா அதுவும் வந்து எதையும் கண்டது எதையும் சாப்பிடாது, நம்ம எப்படி சாப்பிடவும் அதே மாதிரி தான் அதுவும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பாடா?
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரியாள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்தா அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆம மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியிலங்க. பூச்சா ஸ்ரீ அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. வைர விஜயன் அவங்க வரியில் ஒரு பாடலும், வைரமுத்து அவங்க வரியில் ஒரு பாடலும், ஒரு இரண்டு பாடல்கள் வருது நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4. அடுத்து பஞ்ச அருணாச்சலம் அவங்க வரியிலையும் ஒரு பாடல் வருது. அதாவது கன்சிமிட்டும் நேரம் அந்த படத்தில் வந்து வைர விஜயன் அவங்க வரிகளில் ஒரு பாடலும், பம்பாய் படத்தில் வந்து நம்ம வைரமுத்து சார் அவங்க வரியில் ஒரு பாடலும், அடுத்து ஒரு பாடல் நம்ம பஞ்சு அருணாச்சலம் அவங்க வரியில் ஒரு அழகான பாடல் கட்டி வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு அழகான பாடலும் வருது. இந்த பாடல்களை வந்து நம்ம ராமேஸ்வரம் நடராஜபுரத்தில் இருந்து நம்பராஜன் அவங்க வந்து எல்லா நிகழ்ச்சி நல்லா நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. விழிகளில் கோடி அபிநயம் அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து கார்த்திக் சூர்யா அவங்களும் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இன்றைக்கி தேசிய பெண் தோழிகள் தினம். அதாவது நம்ம ஆம்பளை எப்படி நம்ம பயல்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோமோ அது மாதிரி பெண் தோழிகள் தினம், இந்த நம்மளை அனுபவிச்சிருக்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய சந்தோஷங்கள் நான் பார்த்த வரையில் ஸ்கூலில் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும், அப்புறம் வந்து காலேஜில் அதோட ஜாலியாக இருப்பாங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சுனால் வந்து அவங்களுடைய சந்தோஷமே ரொம்ப குறைஞ்சிருது, அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளையும் அவங்க சந்திக்க முடியலை. ஆனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, இருக்குல்ல. அதாவது நம்மளும் ஃப்ரெண்ட்ஸுகளை பார்த்தோம், பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸுகளை. நம்ம எப்படி நம்ம ஒரு இதுக்கு நம்ம தேவைக்கு நம்ம போகிறோம்ல, நம்ம இந்த அவனை பார்த்துட்டு வரோமா, இவரை பார்த்துட்டு வரோமா, என் ஃப்ரெண்டுகள் தேடுறாங்க அப்படின்னு நம்ம போகும்போது அதுகளும் ஆசைப்படும் போது சரிம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு அதுகளுக்கு அந்த சுதந்திரம் கொஞ்சம் தடைப்படுறது மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அந்த சுதந்திரத்தை அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். ஆனால் சில பெண்கள் வந்து இருக்காங்க, நிறைய பெண்கள் வந்து அப்படி இல்லை, முடங்கி போயே கிடக்கிறாங்க. அதாவது மாமியாவுக்கு பயந்து, மாமனாருக்கு பயந்து, புருஷனுக்கு பயந்து இப்படி இருக்காங்க. ஆனால் அந்த நம்மளே அந்த சுதந்திரத்தை கொடுத்துட்டோம்னா அது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும். எனது அன்பான தோழிகளுக்கு புல்லா, தோழிகளுக்கு புல்லா இந்த கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாக இந்த தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் எனது சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கேன். உங்கள் தோழிகள் தினத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமையாகவும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. முத்தான 3 பாடல்கள் வருது, தொடர்ந்து வாழ்த்துக்களோட கடல் ஓசை பண்பலை 90.4 வாங்க பாடலை கேளுங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னா விசா, பாஸ்போர்ட், டிக்கெட் இது எல்லாமே அவசியம். இன்டர்நேஷனல் ஐடி கார்டு பாஸ்போர்ட்னு தெரியும், ஆனா அதை வச்சுக்கிட்டு மட்டும் வெளிநாடுகளுக்கு போயிட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. சரி, அப்பனா விசானா என்ன தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ள நாம போக யாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்க தேவையில்ல, ஆனா அடுத்தவங்க வீட்டுக்குள்ள போக அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல. அதே மாதிரிதான் நாம இந்தியாக்குள்ளேயே போக விசா தேவையில்ல, ஆனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நாம எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டோட தூதரகத்துல நாம எதுக்கு அந்த நாட்டுக்கு போறோம், என்ன ஏது அப்படின்ற காரணத்தை சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அந்த அனுமதி சீட்டு பேர் தான் விசா. விசாலேயே டூரிஸ்ட் விசா, ஒர்க் விசா, ஸ்டூடெண்ட் விசான்னு ஏகப்பட்டது இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: ராயன் படமா இணைஞ்சிருக்கீங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. தங்கச்சி மடம் புதூரை சேர்ந்த இனிதா, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். இனிதா பிரகாசி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை. அவங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, மச்சான், மாமா, சித்தப்பா, சித்தி, குடும்பமே சேர்ந்து வாழ்த்துறாங்களாம். இதில் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிதா பிரகாசிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ராயன் படம் நினைக்கிறேன், அதில் ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வாசக்காரு வேப்பிள்ளையே ஏன் அத்தை வெத்த மன்மதனேன்னு ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. சூரங்குடியிலேருந்து சுசீலா அவங்க கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது. அடுத்து நிறையா பேர் வாய்ஸ் நோட்டு எஸ்எம்எஸ் அனுப்பி பாடல் கேட்டிருக்கீங்க. சில பாடல்கள் உங்களுக்கு வழங்கப்படவில்லை.

என்று வருத்தப்படாதீர்கள். நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ஜாலியான தலைப்பில் சனிக்கிழமை வர்றாங்க. தலைப்பை கேளுங்க, பதிலை சொல்லுங்க, பாடலை அள்ளுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் திரும்ப வந்து திங்கக்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பாய் பாய் சொல்வது உங்கள் தங்கம். இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: வெல்கம் டு ஏபிசி ஆன்லைன் ஜாப்ஸ் ஃபேமிலி.
1: வாட்ஸ்அப்ல வீட்ல இருந்து வேலை பார்க்கலாம்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு.
0: எஸ் மேடம், வீட்ல இருந்தே நீங்க நல்லா எர்னிங்ஸ் பண்ணலாம். உங்களோட ஒர்க் டைமை தாண்டி இதையும் நீங்க பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க்ல கிடைக்கிற சாலரிய விட இதுல அதிகமா பணம் கிடைக்கும்.
1: ஆனா போன்ல வர்றது நிறைய ஃபேக்கா இருக்குன்னு சொல்றாங்களே, எப்படி நம்புறது?
0: மேடம், நம்ம கம்பெனி மக்களுக்காகவே செயல்படுறது. இப்ப நம்ம கம்பெனில இருந்து நிறைய சம்பாதிச்ச எம்ப்ளாயிஸோட ஃபீட்பேக், சாலரி இன்சென்டிவ் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். அப்புறம் நீங்களே நம்புவீங்க. அது மட்டும் இல்ல மேடம், நீங்க லாகின் பண்ணாவே 200 ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அப்புறம் என்ன,
1: லாகின் பண்ணாவே 200 ரூபாய் வந்துருமா? அப்ப உண்மையா தான் இருக்கும்
0: மேடம். உண்மைதான் மேடம். நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பார்த்து சாலரி வாங்குறதோட சேர்த்து உங்களோட இன்கமையும் 2 மடங்கு ஆக்கலாம். இப்ப 1000 ரூபாய் பே பண்ணா 5000 திரும்ப வரும். 5000 பே பண்ணா 20000 திரும்ப வரும். அப்புறம் என்ன, ரொம்ப ஈஸியா நீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் மேடம்.
1: ஓகே சார், நான் லாகின் பண்ணிட்டேன். 2000 ரூபாய் பே பண்றேன்.
0: அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு மேடம். இதே மாதிரி தொடர்ந்து பெரிய பெரிய அமௌண்டா கட்டி நல்லா சம்பாதிங்க. பாய் மேடம். 1 week later.
2: Calling is either switched off or not reachable at the moment.
1: என்ன ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது? சரி, அக்கா கிட்ட சொல்லுவோம்.
3: ஹலோ
1: அக்கா, நான் சொன்னேன்ல 1000 ரூபாய் அனுப்புனா 5000 ரூபாய் வர்ற ஒர்க்கு, அதுல நான் 10000 வரைக்கும் சம்பாரிச்சேன். சரி, நல்லா காசு வருதுன்னு சேலரி அமௌண்ட்ல 30000 மொத்தமா போட்டேன். இப்போ அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருதுக்கா. ரொம்ப பயமா இருக்குக்கா, என்னக்கா பண்ணலாம்?
3: எவ்வளவுதான் படிச்சு படிச்சு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
4: நமது பண தேவையை புரிந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற பெயரில் பலர் மோசடியில் ஈடுபடுகின்றனர். உடனடியாக அதிக பணம் கிடைத்தால் அதை நம்பி ஏமாற வேண்டாம்.
5: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்தில் நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர் மற்றும்
3: நிவாசினி.
2: நேயர்கள் எல்லாருக்கும் அழகான சனிக்கிழமை காலை வணக்கத்தை சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாருமே ஜாலியா சனிக்கிழமைனாலே லீவு தான். ஸ்கூல் பிள்ளைகளா இருக்கட்டும், ஆபீஸ் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இன்னைக்கு லீவு தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த உலகத்தில் எத்தனையோ உறவுகள் நம்மளை சுற்றி சுற்றி வரலாம், ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே நுழையும் போது நம்ம முகத்தில் ஒரு உண்மையான சிரிப்பை கொண்டு வர்ற அபார சக்தி நம்ம குழந்தைகள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லலாம். காலையில் எழுந்திரிச்சதும் சோம்பலாக படுத்திருப்போம், அங்கே வந்து நம்ம மேலே ஏறி உட்காந்து நம்ம கண்ணத்தை கிள்ளி விளையாடி எந்திரிங்கப்பா அப்படின்னு அந்த பிஞ்சு கைகளால் நம்மளை வருடும் போதே நம்ம தூக்கமெல்லாம் பறந்து போய் குழந்தைகளோட முகத்தை பார்த்து ஜாலியாகி அந்த நாளையே அழகாக்க நம்ம குழந்தைகளால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு சனிக்கிழமைனாலே எப்போதுமே ஜாலியான ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேசுவோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு ஜாலியான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். உங்க குழந்தைகள் பண்ற செயல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன? உங்களோட கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094439999. ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியிலையோ நம்மளை பிடிக்க நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த டென்ஷனோடையே நம்ம வீட்டுக்குள்ளே பயங்கரமான பாரத்தோட சாயங்காலம் வீடு வந்து சேருவோம். கதவை திறந்தா போதும், அப்பா வந்துட்டீங்களா, ஓடி வந்து அப்பா வந்துட்டீங்களா, என்ன வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு அப்படின்னு குழந்தைகள் கேட்குறதா இருக்கட்டும், ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்லை சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போதே நம்மளோட பாரம் எல்லாமே எந்த பக்கம் போகும்னு சொல்லவே முடியாது. இப்படி நம்ம நிஜ வாழ்க்கையில் காலையில் எழுந்ததுமே சுட்டி குழந்தைகளோட போராட்டம் ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்கூல் போக நான் ஸ்கூல் போக மாட்டேன், இந்த சட்டையை வேணான்னு அடம் பிடிச்சு அவங்க பண்ணுற அடம் இருக்கே அம்மாவுக்கு தலையே சுற்றிடும். உண்மையை சொல்லணும்னா நம்ம வீடு வீடாக இருக்க முக்கிய காரணமே நம்ம குழந்தைகள் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லலாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா 2 பாடல்கள் வருது. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: பாம்பன்,
2: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:11 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். காலையில எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போகும்போது பசங்க பண்ற அலப்பறை இருக்கே அப்பப்பா தாங்க முடியாது. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறனே அப்படின்னு கொஞ்சிறதும், கண்ணை கசக்கிக்கிட்டே போர்வைக்குள்ள ஒளியிறதும், இந்த ரூம்ல இருந்து எழுப்பி விட்டா இன்னொரு ரூம்ல போய் படுத்துக்கிறதுமாக இவங்க பண்ற லூட்டிக்கு அளவே இருக்காது. அதுலயும் என்னதான் முதல்ல எழுப்புவீங்களா அப்படின்னு ஒரு பக்கமும், அவ மட்டும் இன்னுமே தூங்கிட்டு இருக்காளேன்னு இன்னொரு பக்கமும், அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்லவே முடியாது. நான் தான் முதல்ல போவேன் அப்படின்னு இன்னொருத்தவங்க, நான் தான் முதல்ல போவேன் அதாவது குளிக்கிறதுக்கு அப்படின்னு இவங்க போட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுல, நம்ம சமையலை பார்க்கவா இவங்களை பார்க்கவா அப்படிங்கறதுல குழம்பி போய் அடுப்புல போட்ட பாலும் கருகிரும், இவங்களும் போய் ஒரு வழியா குளிச்சுட்டு வெளியவும் வந்துருவாங்க. இப்படியே குழந்தைகள் காலையில எந்திரிச்சதுல இருந்து அவங்க பண்ற லூட்டிகளை தாங்கிட்டே இருக்கலாம். இவங்க ஏன்டா இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு வழியா யோசிச்சோம்னா, அம்மா சமையலறையில சமைச்சா போதும், என்ன சமைக்கிறாங்கன்னு ஒரு சத்தமும் போடாம பின்னாடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அம்மா என்ன சமைக்கிறீங்க அப்படிங்கிற கேட்கறதுல இருந்து, எனக்கு பிடிச்சது தானே கேட்டுக்கிட்டு சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்திரத்தை திறந்து பார்க்கறது, அப்புறம் திட்டிட்டா போதும் போங்கம்மா உங்ககிட்ட பேச மாட்டேன்னு செல்லமா மூஞ்சியை திருப்பிக்கிறதும், அந்த கொஞ்சலும் சினுங்களும் அழகோ அழகு. அந்த முகத்தை அந்த டைம்ல பார்க்கும்போது அப்படி இருக்கும், அதை நேர்ல இருந்து பார்க்கும்போது இன்னுமே அழகா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா களத்திலிருந்து நேயர் கிப்சன் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம்.
5: வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
6: என்னோட பேர் கிப்சன், நான் பிரான்ஸ்ல இருந்து பேசுறேன்.
5: அக்கா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
6: எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், தம்பி பிறந்து 4 மாசம் ஆக போகுது.
5: இப்போ உங்களோட குழந்தைகிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க?
6: எங்க பாப்பா கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அவ பேசுற வாய். ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட சீக்கிரமே மக அட்டாச்மெண்ட் ஆயிருவா, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் என்னோட பாப்பாவை ரொம்ப பிடிச்சிடும். இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோன்னா அந்த விஷயத்த அடுத்த செகண்டே புரிதல் பண்ணி அவ அதே மாதிரி நம்மள மாதிரியே பண்ணுவா. நம்ம பேசுறதே திருப்பி பேசுவா. எல்லாரை விடையுமே ஒரு வித்தியாசமான ஒரு, எல்லாரும் பால்வாடி போனா என்ன பண்ணுவாங்க, 2 வயசு பிள்ளை பால்வாடியில கொடுக்குற முட்டையை தின்று படிச்சுட்டு வரும். ஆனா ஏன் மகள் அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் அப்பதான் எங்க பால்வாடிக்கு அனுப்பியிருந்தேன். அன்னைக்கும் பார்த்து ஆபீசர் விசிட் வந்திருந்தாங்க. அப்ப என் பாப்பா அழுதுகிட்டே இருந்திருக்கா, இருக்கிறதுல அவதான் குட்டி பொண்ணு. அப்ப விசிட் வந்து ஆபீசர் கேட்டிருக்காங்க, எதுக்கு பாப்பா நீ அழுத அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, என் பாப்பா சொல்லி இருந்திருக்கா டீச்சர் அடிச்சாங்க அப்படின்னு. உடனே ஆபீசர் எல்லாம் டீச்சரை வந்து சவுத்தம் போட்டு இப்படிலாம் பிள்ளைங்களை அடிக்க கூடாது. அதோட டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, அக்கா தயவு செஞ்சு உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, எத்தனை வருஷம் நாங்க பால்வாடி வச்சு நடத்திருக்கோம், அதிகாரிகிட்ட யாருமே இப்படி சொன்னது இல்ல, உங்க பாப்பா ஒரு நிமிஷத்துல எங்க வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பாப்பா பத்தி சில விஷயங்கள் சொன்னாங்க. அதுலேருந்து என் பாப்பாவை நானும் ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை, அவளும் போறது இல்லை. ஆமா, குறிப்பிட்ட வயசானதுக்கு அப்புறம் நம்ம அவளை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி இருக்கு.
5: ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொல்ல முறை தெரியும் எவ்வளவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாப்பாக்காக ஒரு பாடல் கேளுங்க.
6: ஜனநாயகன் படத்துல இருந்து என் பாப்பாக்காக ஒரு பாட்டு போடுங்க.
5: நன்றி
6: நன்றி நன்றி.
1: நம்ம பாப்பா வந்து ரொம்ப குறும்புத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க போல. அதுவும் சின்ன குழந்தைங்கிற போது கண்டிப்பா ஆபீசர் யாரு, நம்மள்ட்ட கேள்வி கேட்கறது யாரு அப்படின்ற மாதிரியான தெரியாது இல்லையா. நம்மளுமே அப்படிதான் இருந்திருப்போம். கண்டிப்பா நிறைய பேர்கிட்ட உங்களுக்கு உங்க குழந்தைய பிடிக்குமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் என்ன கேள்வி, கண்டிப்பா பிடிக்கதான் செய்யும் எல்லாருக்குமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க வளரும் போது நாமளுமே ஒவ்வொரு ஸ்டேஜா வளருவோம் ஒரு பெற்றோர்களா. சோ நிறைய விஷயங்களை நமக்காக அவங்க சொல்லி கொடுப்பாங்க, கேள்விகள் புதுசு புதுசா கேட்பாங்க, நிறைய விஷயங்களை புரிய வைப்பாங்க. இந்த மாதிரியான குறும்புகள் நிறைய இடங்கள்ல நடக்கதா செய்யும். அப்படி உங்க வீட்டுல உங்களுடைய குழந்தைகள் பண்ற செயல்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது அப்படின்றத இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நிறைய வீட்டுல இப்படி குழந்தைங்க இருப்பாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பேக், லஞ்ச் பேக், அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாத்தையும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழகா எடுத்து வச்சு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் கிளம்புற ஒரு அலப்பறை இருக்கு, நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க. ஆனா ஒரு சில பெற்றோர்களுக்கான ஒரு சில குழந்தைங்க வந்து பரவாயில்ல நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி சமத்தா போவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் நிறைய குழந்தைங்கள்ட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாது, நிறைய குழந்தைங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாது, வளர வளரதான் சில விஷயங்களை கத்துப்பாங்க. சோ பொய் சொல்லாத ஒரு குணமும் நிறைய குழந்தைங்கள்ட்ட இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்மளுடைய நேயர் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.

நேரம் சரியாக 10:28 நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இன்னைக்கு நம்ம குழந்தைகள் சின்ன பிள்ளைகள் வந்து செய்யற குட்டி குறும்புகளை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்படி உங்க குழந்தைகள் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். 709-443-9999. குழந்தைகளுக்கு எப்பவுமே அவ்வளோ நேரம் சும்மா தான் இருப்பாங்க. நம்ம கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னடா இது, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தாங்க, ஆனால் ஏன் இப்போ மட்டும் இப்படி சொல்கிறாங்கன்னு யோசிச்சா தான் தெரியும், ஓ நம்ம மொபைலை வாங்கிட்டோம் ஒன்று. இதை நினச்சி பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பாக தாங்க வருது. நாள் முழுக்க லீவ் டைமில் டிவி பார்ப்பாங்க, ஆனால் டிவி நம்ம டிவி பார்க்கும்போது மட்டும் ரிமோட் காணாமல் போயிடும். ஒரு வழியாக ரிமோட்டை தேடி எடுத்துட்டா போதும், அப்பப்பா அப்பா அப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. போய் படி, டிவி பார்த்தது போதும்னு பெற்றோர்கள் சொல்கிறதாகட்டும், இவ்வளோ விஷயங்களையும் பகல் முழுக்க பண்ணிவிட்டு நைட்டு மட்டும் பிள்ளைங்க அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுவாங்க. அம்மா என்னம்மா இன்னைக்கு மட்டும் என்னை ஏன் இப்படி இவ்வளோ நேரம் திட்டிகிட்டே இருந்தீங்க, என் மனசே சரியில்லைம்மா அப்படின்னு செல்ல சின்னங்களோட பேசுவாங்க. அப்படி பேசும்போது நம்ம மனசும் அப்படியே உருகி போயிடும். இன்னும் சில குழந்தைகள் இருப்பாங்க, பகல் முழுக்க என்னதான் விளையாடி தெரிஞ்சாலும் நைட் டைம் மட்டும் கரெக்டான டைத்துக்கு தூங்கிடுவாங்க. கூட்டம் கூட்டமாக பேசிட்டு இருந்தாலும் சரி, விளையாடிட்டு இருந்தாலும் சரி, சில குழந்தைகள் வெள்ளனையே தூங்கிடுவாங்க. என்னடா இருந்தவனை காணோம் அப்படின்னு பார்த்தா அவன்தான் அப்பளே போய் தூங்கிட்டானேன்னு ஒரு ஆள் சொல்லும். இந்த மாதிரி சில குழந்தைகள் கரெக்டான டைமுக்கு தூங்கிடுவாங்க. எங்கள் அக்கா மகனும் ஒருத்தன் இருக்கான், 9:30 டான்னு தூங்கிடுவான். அதே மாதிரி காலையில் ஒரு சவுண்டு விட்ட உடனே எழுந்திருச்சுவாங்க. காலையில் சில குழந்தைகள் எழுப்பி விட்டால் மூஞ்சியை தூக்கி வச்சுப்பாங்க, என்னம்மா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அழுவாங்க. ஆனால் என் மகராசி சிரித்த முகமும் சீதேவியுமா எழுந்திருப்பாங்க. எப்போ எழுப்புனாலும் ஒரு சவுண்டு, ஆ சாமமாக இருந்தாலும் சரிதான், என்னம்மா அப்படின்னு ஒரு சவுண்டு. இந்த மாதிரி குழந்தைகள் பண்ணுற சில விஷயங்களை பெரியவங்களால் நம்மளாலேயே ஒரு சில நேரம் பண்ண முடியாது. காலையில் வெள்ளனையே எழுப்பிவிட்டால் எத்தனை பேர் பெரியவர்களாகி நம்ம எந்திரிக்கிறோம். ஆனால் சில குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கும். அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: செல்லம்
1: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
2: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
1: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் எதுக்குது?
2: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
1: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
2: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
1: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
2: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
1: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
3: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 10:42 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. இன்னைக்கான சனிக்கிழமை நிகழ்ச்சியில நாம ஒரு ஜாலியான ஒரு விஷயத்த பத்தி தாங்க பேசிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டு குழந்தைங்க நிறைய வேலைகள்லாம் பார்ப்பாங்க, துரு துரு துருன்னு. அது சின்ன வயசுல அந்த சொப்பு ஜாமா வச்சு விளையாடுறதுல இருக்கட்டும், இல்ல பெரிய ஆளாகி ஒரு கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு விளையாடிட்டு வர்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு ரசிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருந்தாலும், ஒரு சில நேரங்கள்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு வரைக்கும் கேட்க தோணிரும். அப்படி மட்டும் கிடையாது, உங்களுக்கு

நம்மளை தாண்டி வேற ஒரு உயிரினத்துட்டு நம்ம வந்து கண்டிப்பா அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அதுக்குன்னு ஒரு தனி வீடு செய்யறதா இருக்கட்டும், இல்ல ஊஞ்சல் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது வந்து குழந்தைங்கிட்ட பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு கேட்காமலே வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா. அதாவது வீட்டு வேலைகள் அப்படின்னு சொல்லும் போது அதுல எல்லாமே வந்துடும். ஒரு டிவி வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ரிப்பேர் அப்படின்னா அதை வந்து நிறைய குழந்தைங்க பார்த்து கொடுப்பாங்க. சின்ன கிரைண்டரோ மிக்சியோ கொஞ்சம் லைட்டா தேஞ்சிருக்கும் இல்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம வீட்டுல கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தாங்க அப்படின்னா அதை சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கும் போது நம்ம அம்மாக்களுக்கு கண்டிப்பா தோணிடும், இதை அவங்க அப்பா கூட பண்ணதில்ல, பரவாயில்ல என் மகனோ என் மகளோ பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது அப்பயே தெரிஞ்சிடும் இந்த ஒரு விஷயம் நம்ம குழந்தைகிட்ட இருக்குது, அது கண்டிப்பா நமக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு. இது மட்டும் கிடையாது, வீட்டுல சொல்லாமலே வேலைகள் பார்த்தாங்க அப்படின்னா அம்மா அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கூட சொல்லலாம். அதுல இந்த வீட்டு செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டா போதும், அது ஒரு குட்டி வேலையா தான் இருக்கும், இருந்தாலுமே என் மகன் என் மகன் இதை பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கான நாளில் நிறைய பெற்றோர்கள் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுடைய குழந்தைகள் பண்ணுற செயல்களில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா டிக் டிக் டிக் படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் குறும்பா. அது யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா மதன் கார்கி அவங்களுடைய வரிகளில் ஒரு பாடலும், அடுத்ததா வந்து சித்தா படத்துலேருந்து உனக்குத்தான் அப்படின்ற ஒரு பாடல் வந்து விவேக் அவங்களுடைய வரிகளில் ஒரு பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். இப்போ ஒரு நேயருமே களத்துல லைன்ல இருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர்
3: என்ன?
2: நீங்க சொல்லுங்கண்ணா, உங்க வீட்டுல உங்க குழந்தைகள் பண்ற விஷயங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? சரி,
3: நான் வந்து மளிகை விளையாடும் போது நைட் 10 மணிக்கு வேலை முடிச்சு போவேன். அந்த வந்து 7.5 வயசு, ஒரு 8 மாசம் குழந்தையில வந்து நான் போற வரைக்கும் முடிச்சிருக்கோம்.
2: ஓகேண்ணா,
3: சேர்ந்துட்டு
2: எதிர்பார்த்திருக்க கூட மாட்டோம்ல அந்த வயசுல. சரி, ஹலோ
4: ஹலோ
2: பாப்பா, எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்ன?
4: என்ன
2: பேரு? ஹந்தா. எப்படி இருக்கீங்க? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? தேர்ட் ஸ்டாண்டர்டா? நல்லா படம் வரைவீங்களா? ஸ்கூல்ல பிரைஸ் எல்லாம் வாங்கிறீங்க? ஓகே பாப்பா, நீங்க அப்பாட்ட கொடுங்க.
3: ஹலோ
2: ஹலோ சொல்லுங்க. இன்னுமே பாப்பாட்ட சில திறமைகள்லாம் இருக்கும்ல, அதை நீங்க பார்த்து ரொம்ப வியந்த விஷயம்னா இந்த டிராயிங் வரைகிறதை விட வேற என்ன விஷயங்கள் பாப்பாட்ட நீங்க வியக்கிற மாதிரி இருக்கும்?
3: வேற வந்து இந்த பக்கத்து புள்ளியில வச்சு விளையாடிட்டு இருக்கோம்.
2: சரி,
3: அப்ப வந்து ஆடி திருவிழா வந்து ஸ்கூல் திருவிழா இருக்கா? ஸ்கூல் திருவிழா. அப்ப போய் டாக்டர் கிட்ட வாங்கி டாக்டர் மாதிரி அந்த கழுத்துல மாட்டிக்கிட்டு ஒரு பிள்ளைய பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்துச்சு இடையில.
2: ஓகேண்ணா,
3: அது டாக்டர் வாங்கிட்டா வாங்கி கொடுத்து திருவிழா வச்சு அது மாதிரி அந்த ஆர்வம் இருக்கு. நல்லா படிச்சு அந்த மாதிரி ஒண்ணு கத்துக்கிறேன்னு.
2: அப்ப பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க டாக்டர் ஆக்கி பாக்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்திருக்கும்ல, சின்ன பிள்ளை அப்படி விளையாடும் போது பார்த்தப்ப?
3: இல்ல, எனக்கு வந்து ஆசை வந்து அவ வந்து போலீஸ் இந்த இன்குரிய பார்க்கல, படம் வந்து கிரைம் போலீஸ் இருப்பாங்கல்ல,
2: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்க குழந்தைய பத்தி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ஜெயகுண்டா படத்துல இருந்து அந்த வரைந்து வந்த ஓவியம் அந்த பாட்டு எனக்கு வேணும்.
2: தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா,
3: நன்றி, வணக்கம்.
2: இப்ப அண்ணா சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்க குட்டீஸ் நம்ம எதிர்பார்க்காத டயத்துல வந்து குழந்தைகள் படம் வரைகிறத உண்மைக்குமே பேரண்ட்ஸா நம்ம இருந்து பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா தாங்க இருக்கும். பாப்பா படம் வரைகிறத தாண்டி ஆனா அண்ணனுக்கு என்ன சந்தோஷம்னா அவங்க பொண்ணை வந்து ஒரு போலீஸ் ஆக்கி பார்க்கணும், போலீஸ் ஆகி பார்த்து திருடர்களை எல்லாம் பிடிக்கும் போது அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து என் பொண்ணு பண்ணணும் அப்படின்னு அண்ணன் ஆசைப்படுறாங்க. அதை தொடர்ந்து சில குழந்தைகளுக்கு தட்டுல சாப்பாட்ட வச்ச உடனே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் இருந்தா மட்டும் அதை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. மத்ததை கேட்டா எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, என்னால இதுக்கு மேல சாப்பிடவே முடியல, இதுக்கு மேல எனக்கு வாந்தியே வந்துரும்னு பண்ற பில்டப் இருக்கே அதுக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுடா, இதை சாப்பிட்றான்னு சொன்னா எனக்கு உரைக்கும், இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சப்ப கட்டு கட்டுவாங்க. ஆனா அதே இடத்துல சாக்லேட்டையோ ஐஸ்கிரீமையோ வச்சா அதை விட அதை வச்சு சாப்பிட்றதுல அதை கொஞ்சம் வச்சுட்டிங்கிட்டு தான் திரும்பி இருப்போம், அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னென்னா சின்ன குழந்தைன்னு பொம்மையில் வாங்கி கொடுப்போம், ஆனால் அந்த பொம்மைக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸு போடுறதுலேருந்து சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா பெட்ஷீட் எடுத்து மூடுறதுலேருந்து ஏன் அந்த நேரத்தில் டாக்டராகவே மாறிடுவாங்க. அவங்க ஒரு உலகத்துக்குள்ளே தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது மட்டுமா, ஃபோன் பேசிட்டு பக்கத்தில் தான் மொபைலை வச்சுருப்போம், பாலை அடுப்பில் போட்டு வர்றதுக்குள்ளே குழந்தை செல்ல காணாமல் போயிடும். நம்மளும் தேடி தேடி பார்ப்போம், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சவுண்டு மட்டும் வரும், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சவுண்டு மட்டும் வரும். போய் பார்த்தா கட்டிலுக்கு கீழேயோ கதவுக்கு பின்னாடியோ அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் கண்டுபிடிச்ச உடனே முகத்தை மூடிக்குவாங்க. அதான் குழந்தைகளோட தனிப்பட்ட குணமே. சரி, குழந்தைகள்கிட்ட தனிப்பட்ட குணமே இது தான், சேட்டை அதிகமாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க ஃபேஸ் ரியாக்டை பார்த்தாலே எதுவுமே பண்ண தோணாது, அந்தளவுக்கு அவங்க மூஞ்சி அப்படியே பாவமாக வச்சுக்கிடுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா மொபைல் எடுத்ததோடு நிறுத்துறதில்லை. வாட்ஸ்அப் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கம்முன்னு இருந்துருவாங்க. நம்ம ஃப்ரெண்டும் கால் பண்ணுவாங்க, என்னடா இவ கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மெசேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறல்ல அதுக்கு ரிப்ளை பண்ண தெரியாது அப்படின்னு திட்டுவாங்க. மெசேஜ் ஓப்பன் பண்ணி நான் பார்க்கலையப்பா, ஓ சின்ன குழந்தை தான் கையில் வச்சுருந்துச்சு, சரி சின்ன பிள்ளை தான் மெசேஜை பார்த்துருக்கும் போல அப்படின்னு நமக்கு அப்போ தான் புரியும். இப்படி குழந்தைகள் பண்ணுற சுட்டிகளை வந்து நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறையாதுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததான் ஜெயம் குண்டான் படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் ஒரு பாடலும், கேளடி கண்மணி படத்திலிருந்து மு மேத்தா அவர்களோட வரிகளில் இன்னொரு பாடலும் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மற்றும் தங்கச்சி மடம்
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.

0: நேரம் சரியாக 11:21 நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்க குழந்தைங்க பண்ற செயல்களால உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் என்ன, அதை பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை பகிர 709-443-9999. ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க, அவங்க அம்மா என்ன சொன்னாலும் செய்வாங்க, சொல்லலனாலும் செய்வாங்க. இதை பண்ணவா அம்மா, அதை பண்ணவா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா, என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே ஒரு சில வீட்டுகளில் அம்மா துணி துவைப்பாங்க, அதுக்கப்புறம் காய போட்டுட்டு இருப்பாங்க. வரிசையாக துணியை ஒரு ஆள் எடுத்து தர்ற மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து கேட்கலாம். ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம்.
0: உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மிக்க மகிழ்ச்சிப்பா, வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நான் உங்க குழந்தைங்க பண்ற விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன, எதை சொல்லுவீங்க?
1: குழந்தைகள் வந்து யூஸ்வலாகவே ரொம்ப சூப்பரா சிந்திப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்மளே தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம், அந்த தப்ப நம்ம செய்வோம். நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இது தப்புன்னு, நீங்க செய்றீங்களே இது தப்பு இது கரெக்டா அப்படின்னாங்க. ராகமா அது அவ்வளவு சூப்பரா அழகா இருக்கும், அதை நான் ரசிப்பேன். அதே மாதிரி குழந்தைகளுடைய அந்த புத்திசாலித்தனம் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் நான் ரசிப்பேன். சில சமயம் ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ மட்டும் லேட்டா கிளம்பி வா, பீச்ச பூட்டிடுவாங்க அப்படின்னு. காமெடி விஷயங்கள் நம்ம தவறு அப்படின்னு சொல்லுவோம், ஆனா நம்மளே செய்வோம். அப்ப சுட்டி காமிக்கிறது, அவங்களுடைய அந்த துரு துருப்பா சுட்டியா இருக்கக்கூடிய விஷயம், இதெல்லாமே நான் குழந்தைகள் கிட்ட ரசிப்பேன்ப்பா.
0: அதுல நீங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரசிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க குழந்தைகள்ட்ட? நீங்க ரொம்ப ரொம்ப
1: விஷயம் ரொம்ப ரொம்ப ரசிச்சேன்ப்பா. அவங்க மனசை விட்டு அப்படியே எதுவும் தெரியாம அப்படியே சிரிப்பாங்களே, வெள்ளந்தியான சிரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்புறமா அவங்களுடைய அந்த புத்திசாலித்தனம் அப்படிங்கறத ரொம்ப ரசிப்பேன். அது தப்பு, அந்த அந்த பாதையில போக கூடாது, இந்த பாதையிலதான் போனோம்னு பெரியவங்களுக்கே குழந்தைங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ரூட்டு தப்பா போனோம் அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படிதான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய பாட்டியை சேர்த்திருந்தாங்க, ஈ பிளாக்கு, அது சுத்தி போகணும் ஆக்சுவலி. ஆனா அந்த குழந்தைக்கு ஷார்ட்கட் தெரியும், இப்படி போனோம் அப்படி போனா ஈ பிளாக் வரும் வரும் வரும்ச்சு. என்னோட 6 குழந்தை சொல்லுது யோசிக்கலாமா அப்படின்னு நினைச்சோம், ஆனா அது சொல்லுத பாப்போமேன்ட்டு போய் பார்த்தா கரெக்டா வருது. இந்த புத்திசாலித்தனத்துல நான் ரொம்பவே ரசிச்சிருக்கேன்.
0: பிள்ளைங்களோட ஞாபக சக்தி அந்த அளவுக்கு இருக்கு, நம்மளை விட அதிகமாவே இருக்குன்னு சொல்றீங்க.
1: ரொம்ப அதிகமாவே இருக்கு, அவங்களுடைய துருத்துருப்பு, அவங்களுடைய சிரிப்பு, அதெல்லாமே நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன்ப்பா.
0: ஓகேங்கண்ணா, ரொம்ப சந்தோஷங்கண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: சட்டம் போடாத படத்துல இருந்து அழகு குட்டி செல்லம் அந்த பாட்டு.
0: ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
1: தேங்க்யூப்பா, பை பை.
0: பைண்ணா.
2: உங்களோட பையன் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க குழந்தை பண்றதுல?
3: என் மகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, நான் இதனால ஒரு கஷ்டத்துல ஏதாவது ஒரு வேதனை அழுதுட்டு இருக்கும் போது என் மகன் வந்து எனக்கு வந்து ஆறுதலா இருப்பான். எப்படி சொன்னோம்னா, நான் அழுகுமே என் மகன் வந்து ஏமா அழுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன கேட்பான். அதுக்கான ரீசன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மகன் சும்மாவே இருப்பாங்க, அது வரைக்கும் கேட்டே இருப்பாங்க. என் மகனுக்கு வந்து வயசு வந்து 4 ஆகுது, அதனால அவன் 4 வயசுலயுமே என் மகன் வந்து எல்லா விஷயத்தையும் எனக்கு ஆறுதலா இருப்பான். இன்னொன்று வந்து எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நேற்று கூட எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வாமிட் எடுத்துட்டு இருக்கும் போது என் மகன் வந்து முதுகு தலைவிட்டு எனக்கு வந்து தண்ணி ஊற்றி கொடுப்பான். அந்த விஷயத்துல என் மகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து என் மகன் இதனால தப்பு பண்ற டைம் அடிப்பேன், அது மாதிரி உங்க அப்பா அடிச்சாங்கன்னா அவன் யார் அடிச்சாலும் என் மகன் அடிச்சாங்கன்னு எனக்கு பிடிக்காது. ஏன்னா என் மகன் வந்து ரொம்ப செல்லமான மகன், அதனால யாரையுமே அடிக்க விட மாட்டேன், யார் அடிச்சாலும் எனக்கு ரொம்ப கோபம் வரும்.
2: ரொம்ப அருமையா உங்களோட குழந்தைய வளர்த்துருக்கீங்க, அதே மாதிரி பாசமான ஒரு குழந்தையா அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு குழந்தையாவே வளரட்டும். உங்க பிள்ளைக்காக ஒரு பாடல் கேளுங்க.
3: கண்கள் நீ காற்று நீ என்ன சாங் கொடுங்க.
2: நன்றி அக்கா.
3: நன்றி தம்பி.
0: உண்மைக்குமேங்க, நம்ம பெனோக்கா சொன்ன மாதிரியே நம்மளோட முகத்தை வச்சு நம்ம அம்மா கஷ்டத்தில் இருக்காங்களா இல்லை அழுகிறாங்களா என்ன விஷயமாக இருந்தாலும் பெரியவங்க கூட இந்த மாதிரி விஷயங்களை கடந்து போகும்போது நம்ம குழந்தைங்க வந்து நம்ம முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன அம்மா மகம் ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது கஷ்டமாக இருக்குமோ, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு பெரியவங்க கூட கேட்க மாட்டாங்க, நம்ம குழந்தைங்கள் தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு சில வீட்டுகளில் வந்து துணி துவைப்பாங்க அம்மா, அதுக்கப்புறம் காய போட்டுட்டு இருப்பாங்க, வரிசையாக துணி ஒரு ஆள் எடுத்து தர மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தா குட்டிப்பையா அப்படிங்கிற மாதிரி சின்ன பசங்க உதவிலாம் பண்ணுவாங்க. ஆனால் வளர்ந்ததும் அதே அம்மா அதே குழந்தை துணியை கொஞ்சம் காய போடு இல்லைன்னா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போங்கம்மா உங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன தோணும், என்னடா இது சின்ன பிள்ளையில அவ்வளோ வேலையை பார்த்தாங்க இப்போ சொன்னாலும் செய்ய மாட்டாங்கன்னு வருந்துறதா சிரிக்கிறதான்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும் சின்ன பிள்ளைங்க பண்ணுறது. இன்னும் சில வீட்டுகளில் நடக்கும், பெரிய பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்கள கண்டிக்க எந்திரிச்சிருப்போம் இல்லை ஒரு அடிக்கிறது கூட எந்திரிச்சிருப்போன்னு வைங்களேன், ஆனால் சின்ன பிள்ளை ஏரியாவுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய பிள்ளையை கண்டிக்க ஆரம்பித்த உடனே சின்ன பிள்ளை ஏரியாவுக்குள்ளே இல்லாமல் அந்த இடத்துலேயே இருக்க மாட்டாங்க. அவன் தானம்மா அந்த தப்பு பண்ணா, நான் என்னம்மா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. இதை நினச்சி பார்த்தாலே வயிறு வலிச்சிரும், அந்த அளவுக்கு சின்ன பிள்ளைகளோட குறும்புத்தனம் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:40 நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. இது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். உங்க குழந்தைங்க பண்ற செயல்களை பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்க கருத்துக்களை பகிர 709-443-9999. சில பெற்றோர்களுக்கு குழந்தைகளோட குறும்புத்தனத்தை பார்த்தா அவங்களோட மனநிலையை பொறுத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கோபம் கூட வரலாம். அதை அப்படியே வெளிக்காட்டிடணும். மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா நமக்கு அந்த குழந்தை மேல வெறுப்பு தான் வரும். வெறுப்பு கோபமும் ஒரு வகை அக்கறை தான். ஆனா பெரியவங்களான நம்ம பலத்தை காட்டினா பசங்களுக்கு வெறுப்பு தான் வரும். பசங்கள்னா கண்டிக்கிறது திட்டுறதுலாம் ஒரு அளவா தான் இருக்கணும். அவங்க நார்மலானதும் நம்மளும் நார்மலாயிடணும். பசங்களுக்கு ஞாபக மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய வரம்னு சொல்லலாம். தேவையில்லாத கெட்ட விஷயங்களை எல்லாம் மனசுக்குள்ளே போட்டு குழப்ப மாட்டாங்க. நம்ம மறக்கிறதுக்குள்ளே அவங்க மறந்து ஜாலியாக விளையாட போயிடுவாங்க. பசங்க தப்பு பண்ணுனா அப்போவே கண்டிச்சுட்டு அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்காமல் அதை அப்படியே விட்டணும். பசங்களோட குறைகளை பார்த்து நம்ம ரொம்ப வருத்தப்படாமல் அவங்க எப்படி நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதை நமக்குள்ளேயே கேட்டுக்கணும். அவங்களோட உணர்வுகளை அப்போ தான் அவங்களா வெளிக்காட்டுவாங்க. அவங்க எப்படி நடந்துக்கணும்னு நம்மளே அவங்களுக்கு எடுத்து புரிகிற மாதிரி சொல்லலாம். பசங்களை கண்டிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க கிட்டே காட்டிக்காமல் பசங்களை நினச்சி வருத்தப்படாமல் அன்பாக பேசி அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்கலாம். ஒருவேளை நம்ம வருத்தப்படுறது நம்ம குழந்தைகளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், இதை வந்து பசங்க வந்து ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மேலும் மேலும் தப்பு பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. குழந்தை மேலே கோவப்படாமல் விழிப்புணர்வோடு நடந்துக்கலாம். இப்படி சில பெற்றோர்கள் குழந்தைகளோட குறும்புத்தனத்தை பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரசிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடலோசை எஃப்எம் 90.4.
3: போச்சு.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேரம் சரியாக 11:47 அடுத்ததா ஒரு நேயரும் வாட்ஸ்அப்ல அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாங்க. யாரு அவங்க வீட்டுல உள்ள குழந்தைங்க செய்யற செயல்கள்ல எந்த ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: எல்லோருக்கும் காலை வணக்கம். சித்தார்கோட்டையிலேருந்து தௌஃபீக் ரஹ்மான். இன்னைக்கு நேசங்கரை நிகழ்ச்சியில வந்து குழந்தைகளை பத்தி அந்த செல்லமான இதை பத்தி பேசுறிய ரொம்ப சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், அதே போல் வந்து இந்த இன்னைக்கு தொகுத்து வழங்கும் தங்கை நிவாசினி அவங்களுக்கும் வாழ்த்துக்களுடன். இன்னைக்கு நேசக்கிழமை நிகழ்ச்சியில வந்து இதே மேல வந்து எனக்கு ரெண்டு பசங்க, ரெண்டு மாம்பளைக்குள்ளைய. நீங்க சொல்றது போல வந்து எனக்கு வந்து ரெண்டாவது பசங்க, ரெண்டாவது பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பிள்ளைய. காலையில் எழுக்கிறது வந்து இப்போ வேலைக்கு போகிறது நேரத்தில் எண்ணி கூப்பிட்டுருவாங்க, காலை 6 மணிக்கே எழுந்திரிச்சிடுவாங்க. அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரில வந்து எதுவும் சாப்பிட்டா கூட அதை சாப்பிடல, போனில, இது பண்ணல, நான் வர்றதுக்கு லேட் ஆனால் கூட ஃபோன் அடிச்சு கேட்டுட்டு இருப்பாங்க போல அன்பான குழந்தைங்க. அதே போல் வந்து இப்போ பக்கத்தில் வந்து நாங்கள் நானும் எங்கள் அண்ணனும் கொண்டா தான் இருக்கோம். அவங்களுக்கு ரெண்டு பயல்களும் ஒரு கொம்பு போய் அந்த கடைசிக்குள்ளே வந்து ரொம்ப சுட்டி, ரொம்ப இது ஒன்று சண்டை போடும் இது ஒன்று. அந்த பிள்ளையும் நமக்கு ஒரு சந்தோஷமான இதுதான். ஏமான சின்ன பிள்ளை தான், அந்த பிள்ளையும் சின்ன பிள்ளை, ரெண்டு பேரும் சண்டை கொடுத்துருவா. ஏதாவது பொருள் வாங்க போனா அவள் இதா இது பண்ணுவா. நீங்க அந்த பிள்ளை போச்சுருங்க, இந்த பிள்ளை போச்சுருங்க, நமக்கு ரொம்ப இது. அது ஒரு பார்க்க ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி வந்து படிப்புல வந்து நல்லா இது. அவள் படிப்புல ஸ்கூல்ல சொல்றது வந்து சாயங்காலம் நைட்டு டியூஷனுக்கு போயிட்டு வந்து ஒரு 8-9 மணி வந்து ஆரம்பிச்சு

0: படுத்துட்டு 10:30 ஆயிரும். லேட்டாக சொல்லுவா இந்த இது வந்து நமக்கு முக்கியமானதுக்காக நான் இதை முடிச்சுட்டு தான் நான் படுப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு வந்து நீதிக்கு தலை எங்கள் படத்தில் வந்து இந்த பச்சை கிளிக்கு ஒரு சிவந்தி கூடி பாட்டு, இந்த பாட்டை எனக்கு போடுவோம். இது கேட்டுக்கொண்டு இருக்க அனைத்து அனுபவத்துக்காகவும் இந்த இது பாட்டை போடுவோம். வணக்கம். சித்தாரோட தௌஃபீக் ரஹ்மான்.
1: பெற்றோர்கள் சொல்லாமலே வந்து பிள்ளைங்க ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை தான் சித்தார்கோட்டையிலேருந்து தௌஃபீக் ரஹ்மான் அண்ணாவுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அண்ணனுக்கு ஒரு நன்றிகளையும் சொல்லிட்டு அதே சமயத்தில் பிள்ளைங்க கிட்ட நிறைய நல்ல குணங்கள் அப்படின்றது இருக்கும். குறிப்பாக வந்து இந்த மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கும். எவ்வளோதான் சண்டை போட்டாலும் சில விஷயங்களை அவங்க ஞாபகமே வச்சுக்கிற மாட்டாங்க, அடுத்த தடவையும் அசால்ட்டாக போய் பேசுவாங்க. அந்த ஒரு விஷயம் அவங்கள்ட்ட நல்லாயிருக்கும். ஸோ அது இருக்குது அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணி அப்படியே கொண்டு வந்தா இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பா சொல்லணும்னா ஆர்வம், ஏன் எப்படி எதுக்குன்னு புது புது விஷயங்களை கேட்டுட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கான பதில்கள் இல்லாட்டி அப்படியே இந்த மாதிரிலாம் ஏன் எங்கிருந்து கேட்கிற அப்படின்ற மாதிரி கேள்விகளை மட்டும் கேட்டுருவோம். அதுக்கான பதில்களையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இன்னுமே கொஞ்சம் அறிவார்ந்து நல்ல நல்ல செயல்களில் ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்டே பாகுபாடு இல்லாமல் பழகிறது தோத்தா கூட அதை பெருசாலாம் எடுத்துக்கிறாத ஒரு குணம் இருக்கும். குறிப்பா கற்பனை திறன் இருக்கும். பொறாம பகைன்னு இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா எல்லா குழந்தைகள்டையுமே இருக்குங்க. ஆனா அவங்க வந்து வளர வளரும் அதே குணங்கள் இருக்குதா அப்படின்றத பெற்றோர்கள் நாம கவனிச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம நேயர்களும் அவங்க வீட்டுல என்னென்ன மாதிரியான சில வேலைகள்லாம் நடக்குது அப்படின்றத பகிர்ந்துகிட்டாங்க. இதே மாதிரியான அடுத்த பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா நம்ம தௌஃபீக் ரஹ்மான் அண்ணா கேட்ட பாடலுமே தொடர்ந்து வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 மேதல் பெண் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச வேலையதான் அதிக அளவுல செஞ்சுட்டு வராங்க. அதுல ஒரு சில பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆன்மீக செயல்கள்லாம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறதுதான் தன்னோட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவுமே வச்சிருப்பாங்க. இதுல வருமானத்தை எதிர்பார்த்து வேலை பண்றவங்க ஒரு சிலர் இருந்தாலுமே சில பெண்களை பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அர்ப்பணிப்போட தன்னோட மனநிறைவுக்காகவும் பண்ணுவாங்க. சோ அப்படி ஒரு பெண் தாங்க நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாரு என்னன்னு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா, நம்ம நேயர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா.
1: என் பேர்ல இருந்து காளியம்மா, பாமல்ல இருந்து வர்றேன்.
0: அம்மா, நீங்க என்னமா இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து கோயில்ல ஒரு பூசாரியா இருந்து கோயிலுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
0: எத்தனை வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க?
1: பாண்டிச்சேரியில இருந்து வந்து 30 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரிம்மா, அப்ப உங்களுக்கு பாண்டிச்சேரி தான் சொந்த ஊரா? அப்ப அங்க இருந்து எதுக்காக இவ்வளவு தூரம்? இப்ப பாண்டிச்சேரின்னு சொன்னோம்னா நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்குல்ல, சோ அங்க இருந்து எதுக்காக பாம்பனுக்கு வந்து இந்த வேலையை பாத்துட்டு இருக்கீங்க?
1: இது வந்து எங்கள் சொந்த ஊர் பாண்டிச்சேரியிலேருந்து எங்கள் வீட்டுக்காருக்கு முடியலை, அதனால நாங்கள் இங்கே வந்தோம். வந்து இருந்ததில் நான் இந்த கோயிலுக்கு இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: அங்கே என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஐயா?
1: அவங்க வந்து பாண்டிச்சேரியில் இந்த சுகர் மில்லில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உடம்புக்கு முடியாமல் போனதில் நாங்கள் இங்கே வந்துட்டோம், சொந்த ஊர் பாம்பன்.
0: சரிம்மா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஒரு நாள், அதாவது ஒரு நாள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்வீங்க?
1: நான் தூங்கி எழுந்திரிச்சு வாசல் கூட்டி தொளித்து கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து வேலை பாத்திரம் மண்டம் கிடந்துச்சுன்னா எடுத்து போட்டு நல்லா விளக்கிட்டு அதோடு நான் தோப்புக்கு போய் தேங்காய் மாங்காய் அதுவும் இருந்தால் பறிச்சுக்கிட்டு வருவேன். கடைக்கு போய் மீன் வாங்குவேன், காய்கறியை வாங்கி கொடுப்பேன். அதான் என்னுடைய வேலை.
0: சரிம்மா, வீட்டில் எல்லா வேலையுமே செய்கிறீங்க. இப்போது அந்த நேரத்தில் உங்களோட ஆரோக்கியத்துக்காக, உங்களோட உடம்பை நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலில் இருந்துச்சோன்னா யோகா பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஏதாவது கை காலை நீட்டி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதாவது ஜூஸ் மாதிரி வச்சு குடிப்பாங்க. அப்படி நீங்கள் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக என்னெல்லாம் பண்ணுறீங்க?
1: தோப்புக்கு போவேன், தோப்புலேயே பாதி தூரம் நடந்துருவேன், ரேஷன் கடைக்கு நடந்தே போவேன், காய்கறி கடைக்கு நடந்தே போவேன், மீன் கடைக்கு நடந்தே போவேன். அதுலேயே என்னுடைய சுகரு கொஞ்சம் குறைச்சி, அதனால நான் வந்து இப்போ யோகா செய்யாமல் எதுவும் செய்ய எனக்கு தெரியாது, அதனால நான் எல்லா இடத்துக்கும் நடந்தே போவேன். எனக்கு நடந்து போகிறது ரொம்ப கால் வலி கை வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும், சுகரும் குறையும், அதனால எனக்கு ஆரோக்கியமாக இருக்குது, நடந்து போகிறோம்.
0: ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. அதாவது நடக்கிறத விட ஒரு எளிமையான உடற்பயிற்சி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எல்லா இடத்துக்குமே நடந்து போய் உங்களோட ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்க, ரொம்ப நல்லதுமா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களுமே உங்களுக்கு எங்கேயாச்சும் பக்கத்தில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நடந்து போகவே முயற்சி பண்ணுங்க, அதுதான் நம்மளோட உடலுக்குமே ரொம்ப நல்லது. பாடல்களை தொடர்ந்து மீண்டும் காளியம்மா அம்மா கூட பேசலாம். இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. அப்புறமா நம்ம கூட நம்மளோட காளியம்மா அம்மாவுமே இணைஞ்சிருக்காங்க. காளியம்மா அம்மா வந்து அவங்க என்ன வேலை பண்றாங்க, அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்குள்ள வந்து நடைப்பயிற்சியை விட ஒரு எளிமையான உடற்பயிற்சி இருக்க முடியாது அப்படிங்கிறத அழகாவே சொன்னாங்க. தொடர்ந்து காளியம்மா கிட்ட பேசிடலாமா? நீங்க என்னம்மா படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து ரெண்டாவது தான் படிச்சிருக்கேன்.
0: ஏம்மா அதுக்கு மேல நீங்க படிக்கல?
1: அதுக்கு மேல படிக்கிறதுக்கு எங்க அண்ணன் அடிச்சு விட்டாங்கன்னு எங்க அம்மாட்ட போய் சொன்னேன். அம்மா நீ படிக்க வேணாமா, நீ வீட்டிலேயே இருமான்னு சொல்லிட்டாங்க.
0: ஆனா உங்களுக்கு படிக்க ஆசை இருந்துச்சு?
1: ஆமா, எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு.
0: சரிம்மா, ஒருவேளை நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா என்ன வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை?
1: எனக்கு வந்து டீச்சரா போய் நாலு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசை.
0: எதனால அந்த ஆசை உங்களுக்கு வந்துச்சு?
1: அது வந்து எனக்கு என்னமோ அந்த எல்லாரும் டீச்சர்களை பார்க்கவும் எனக்கு ஒரு ஆசை. இவ்வளோ மாதிரி நம்மளும் படித்து நல்லா வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசை.
0: சூப்பர்மா. சரிம்மா, உங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க?
1: எனக்கு நாலு பசங்க, ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன்.
0: அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்காங்க?
1: அவங்க வந்து ஒருத்தர் ஐடி படிச்சிருக்காங்க, ஒருத்தர் வந்து பிகாம் படிச்சுட்டு கடை வச்சுருக்காங்க.
0: சரிம்மா, நீங்கள் படிக்கலை, எப்படி உங்களுக்கு உங்களோட குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு தோணுச்சு?
1: எனக்கு வந்து நானே படிக்கலை, நம்ம பிள்ளைகள்னாலும் இப்போ படித்து நல்லா பேர் வாங்கணும்னு நான் படிக்க வச்சேன், படிச்சிச்சுங்க. அதே மாதிரி என் பேரனும் பேத்தியும் மா எல்லாருமே நல்லா படிச்சுட்டாங்க, நல்லா அறிவு படித்து சந்தோஷம் எனக்கு.
0: ரொம்ப நல்ல விஷயமா. நீங்கள் படிக்கலாட்டியுமே உங்களோட குழந்தைங்கள நல்ல முறையில் படிக்க வச்சுருக்கீங்க. ஸோ பாடல்களை தொடர்ந்து மீண்டும் காளியம்மா அம்மா கிட்ட பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சிய பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதிய வச்சு உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பணி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. அப்புறமா நம்ம கூட காளிய மாமாவும் இருக்காங்க. காளிய மாமா வந்து அவங்களோட குடும்ப உறவுகளை பத்தியும் அவங்களோட ஆசைகளை பத்தியுமே நம்ம சொன்னாங்க. ஸோ நம்ம தொடர்ந்து காளிய மாமாட்ட பேசிடலாமா? சரிம்மா, இப்போ ஒரு நாள் வந்து நீங்க செய்யற வேலைக்கெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துறோம், நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க?
1: நான் வந்து என் மக வீட்டுக்கு போவேன். ஒரு நாள் டைம் கிடைச்சிருச்சேன்னு நான் அப்படியே எந்த பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போயிட்டு வருவேன், நயினார் கோயிலுக்கு.
0: சரிம்மா, அப்படி போகும்போது நீங்க தனியா போவீங்களா இல்லைன்னா உங்களுக்குன்னு நண்பர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க யாராச்சும் கூட்டிட்டு போவீங்களா?
1: இல்லை, ஒரு நாள் தானே, நான் ஒத்தையிலேயே தனியாவே போயிட்டு வந்துருவோம்மா. நைட்டு எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவேன்.
0: சரிம்மா, உங்களுக்கு பெண் தோழிகள்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்கம்மா, நிறையா பேர் இருக்காங்க. ஒரு நாலஞ்சு பேர் முக்கியமானவங்க, எங்கே கூப்பிட்டாலும் கோயிலுக்கு வருவாங்க. அவங்களோட நான் வெளியே ரொம்ப தூரம் போகிறதுனாலும் அவங்களோட போவேன்.
0: அவங்க கூட எல்லாம் சுற்றுலாலாம் போயிருக்கீங்களா?
1: ஆ, எல்லா இடமும் போயிருக்கேம்மா.
0: எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: குற்றாலம், இது கொடைக்கானல், கேரளா, மைசூர், பெங்களூர், மைசூர் சாமுண்டீஸ்வரர் மலை மேலே இருக்கு, அங்கேயும் போயிட்டு வந்திருக்கேன். நிறையா கோயிலுக்கு போயிட்டேம்மா, எந்த கோயிலும் சொல்ல முடியலம்மா, இவ்வளோ கோயில் போயிட்டு வந்தால் சந்தோஷமா.
0: சரிம்மா, நீங்கள் அப்படியே போயிருக்கீங்கல்ல, அப்படி போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க?
1: அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு விடுதலை, நல்லா சந்தோஷமாக போயிட்டு வீட்டுக்கு வரேன்.
0: அம்மா, இப்போ நீங்கள் போன இடத்துலையே உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்குல்ல, அது எந்த இடம்? ஸோ எதனால குறிப்பிட்டு அந்த இடம் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க?
1: எனக்கு வந்து கொல்லங்குடி காளி கோயிலில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா.
0: எதனாலம்மா அந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும்னு சொல்கிறீங்க?
1: அது வந்து கொல்லங்குடி காளி, காளியம்மான்னு பேர் என் பேர். அதனால நான் முடியாமல் இருக்கும்போது எங்கள் அம்மா நேர்ந்து எல்லாம் செஞ்சாகலாம், நான் உயிர் பொழைச்சிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது கொல்லங்குடி காளி கோயில். இன்னைக்கு வரைக்கும் நான் அதுக்கு போயிட்டு தான் வரேன், வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்துடுவேன்.
0: சூப்பர்மா. சரிம்மா, இப்போ எல்லாருமே சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துக்கு டூர் போயிருப்போம் அப்படிதானே? அப்போ விவரம் தெரியாது, அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரியாது. சும்மா அம்மா கையை பிடிச்சிட்டோ இல்லை கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே போகும்போது சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடும். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதே இடத்துக்கு போகணும்னு நினைப்போம். ஸோ அப்படி நீங்கள் போகணும்னு நினைக்கிற இடம் எதுமா?
1: நான் பார்க்க வேண்டிய இடம் வந்து ஊட்டி. அது வந்து எங்கள் பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள போனது எனக்கு மறந்தே போயிடுச்சு. இந்த வாட்டி ஊட்டிக்கு போகணும்னு ஒரு ஆசை.
0: கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. ஊட்டியில் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ஊட்டியில் வந்து பயக்கிற அருவி இருக்குது, அப்புறம் அந்த ரோஜா தோட்டம்னு ஒன்று இருக்கும் அது இருக்குது, அப்புறம் தேயிலைக்குள்ளே அருங்காட்சியகம் அது ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு மேலே பயணம் செய்கிறதுக்கு ரயில் பயணம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த எல்லா இடத்தையும் பாருங்கள், அதுலேயும் குறிப்பாக ரயிலில் பயணம் செய்யுங்க, அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட ஆசையுமே சீக்கிரமாக நிறைவேறணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையுமே சொல்லிக்கிறேன். பாடல்களை தொடர்ந்து மீண்டும் காளியம்மா அம்மா கூட பேசிடலாம். இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாகத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலயும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா? இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு படப்பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.

0: நினைஞ்சிருக்கீங்க, நெய்தல் பின்ன நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. அப்புறமா நம்ம கூட நம்மளோட சிறப்பு விருந்தினர் காளியம்மாவும் இருக்காங்க. நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை நம்ம பிடிச்சு செஞ்சோம்னா கண்டிப்பாக அது நம்ம மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். அப்படி நீங்கள் செய்கிற வேலையில் எவ்வளோ மன நிறைவாக இருக்கீங்கம்மா? அங்கே போய் நீங்கள் என்னெல்லாம் வேலை செய்வீங்க?
1: ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்மா. பொங்கல் வச்சு அவசியம் பண்ணி அலங்காரம் பண்ணுனா இதோட சந்தோஷம் எதுவும் இல்லை.
0: சரிம்மா, அப்படி நீங்கள் அங்கே என்ன தான் வேலை செய்வீங்க?
1: மார்கழி மாதம் அந்த கோயிலுக்குள்ளே போய் கதவை திறந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அவசியம் பண்ணி பூஜைக்கு காசு கொடுப்பாங்க, அதை வாங்கி வச்சு பொங்கல் வச்சா பூசக்காரர் வருவாங்க, சாமியை கும்பிட்டுருவோம் 6 மணிக்கெல்லாம்.
0: இந்த வேலையை தான் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்களாம்மா?
1: ஆமாம்மா, இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், கோயிலுக்குள்ளே போகிறது.
0: சரிம்மா, இப்போ நீங்கள் தோப்புக்கெலாம் போவீங்கன்னு சொன்னீங்கல்ல, உங்களோட தோப்பில் என்னென்ன மரங்கள்லாம் வச்சுருக்கீங்க?
1: தென்னை மரம் வச்சுருக்கோம், மாமரம் வச்சுருக்கோம், சப்போட்டா மரம் வச்சுருக்கோம், நெல்லிக்காய் கண்டுமா.
0: சரிம்மா, இந்த மரங்கள்லாம் வளர்க்குறீங்கல்ல, ஸோ இந்த மரங்கள்லாம் வளர்க்குறதுன்னு வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
1: இது வந்து ரொம்ப நல்லதுமா, வீட்டுக்கு நல்ல சந்தோஷம்.

0: சின்ன சின்ன தொழில்கள் பெண்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
1: சரிம்மா, அப்போ ஒவ்வொரு பெண்களுமே இப்படி சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: ஆமாம், நினைக்கிறோம், கண்டிப்பாக பண்ணணும்.
1: எதனாலம்மா அப்படி கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க?
0: சுயமா ஒரு தொழில் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க வந்து அக்கம் பக்கத்தில் போய் புருஷங்கிட்டே உள்ளகிட்டே கேட்காம நம்ம சம்பாரிச்சோம்னா நம்மளையும் செலவழிச்சுக்கிட்டு அடுத்தவங்ககிட்டே கடன் வாங்காம நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்துக்கலாம். பெண்கள் வந்து சுயமா தொழில் பண்றது நல்லது.
1: ரொம்ப அருமையாகவே உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா. ஸோ இந்த நாளில் வந்து நம்மளோட நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் கடலூர் சேஃபம்க்கு வந்து நீங்கள் வந்து நிறைய தகவல்களை நம்மளுக்கு சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி அம்மா.
0: நன்றி அம்மா. வணக்கம்மா.
1: மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று ஏழை ஜாதி மற்றும் உழைத்து வாழ வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
2: அழாத கண்ணா, என் ராசா இல்ல அழாதடா, அழாத

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
4: ஏழை ஜாதி மற்றும் உழைத்து வாழ வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று ஏழை ஜாதி மற்றும் உழைத்து வாழ வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயலுன்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: நீங்க எல்லாரும் சொல்லுங்க, உங்க குழந்தைகள் கிட்ட சொல்லுங்க, 2 செஞ்சுரி அடிச்சார் தெரியுமா சச்சின், கிரிக்கெட்டின் கடவுள் என்று அந்த காலத்தில் போற்றப்பட்டவர். அன்னைக்கு அவர் 2 செஞ்சுரி பண்ண அன்னைக்கு அவங்க அப்பா இறந்து 2வது நாள் அஸ்தி கரையில ஃபியூனரலுக்கு மட்டும் போயிட்டு சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஆடுறாரு. அந்த 200 அந்த அடிச்ச உடனே இந்த கேமரா யூடியூப்ல போட்டு பாருங்க, கேமரா கிட்ட போகும், அவர் அந்த தலையில இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட்டை கழட்டிட்டு வானத்தை பார்ப்பார், அவர் கண்ணில் வந்து கண்ணீர் இருக்கும். அந்த வினாடியில் தான் அவர் தன் தந்தைக்கு அஞ்சலி செலுத்தியதாக நான் நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் ஆட்டிடியூட். வீட்டில் அப்பாவுடைய அஸ்தி இருந்தாலும் கூட அதை கரைப்பதற்காக உட்கார்ந்து கொள்ளாமல் தன் இலக்கை நோக்கி ஓடுறான் பாருங்க, அதுக்கு பேர் ஆட்டிடியூட். நாம் இதை அந்த குழந்தைகளிடத்தில் சொல்லி தருவது, அச்சப்படாமல் இருப்பதற்கு சொல்லி தருவது, புத்தி வேறு பயம் வேறு என்று சொல்லி தருவது. ஒரு படம் பார்த்தேங்க, ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட், பிள்ளைகளுக்கு போட்டு காட்டுங்க. கவனமாக அந்த காட்சிகளை பார்க்க கற்றுக் கொடுங்கள். காட்சி என்பது வெறும் டயலாக்ஸோ இல்ல ஆபாசமான நடனங்களோ அல்ல. அவன் ஃப்ரேம் எப்படி வைக்கிறானோ அதனுடைய அப்சர்வேஷன் ஒருத்தனுக்கு வந்துருச்சுனாலே போதும், அவன் அடுத்த கட்டத்துக்கு தன்னை எப்படி நகர்த்துவதுங்கிற வேற ஒரு பாடம் உள்ள கத்துக்கொள்ளலாம். அவன் ஆலிஸ் ஒரு சின்ன பொண்ணு. அந்த படம் வந்து ஒரு அமெரிக்கா பிரிட்டிஷ் பாலிடிக்ஸ்க்கான படம். அது பார்த்துருக்கீங்களா அந்த படம், ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட்? சிவப்பு ராணி வந்து வில்லி, ஒயிட் ராணி வந்து ஹீரோயின். ஏன்னா அமெரிக்கா ஒயிட்டு, பிரிட்டிஷ் சிவப்பு, ரெண்டுத்தையும் அவன் குறியீடாக வச்சிருப்பான். அந்த படத்தில் அந்த சின்ன பொண்ணு அந்த ஒயிட் ராணியோட பேசிட்டு இருக்கும்போது ஆலிஸ் ரன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும். நான் வந்து ஐ வாஸ் ஸ்டாண்டிங், நான் உட்காந்துருக்கிறதுல எழுந்திரிச்சிட்டேன். அந்த காட்சியில் டிவியில் பார்த்துருக்கேன், எழுந்திரிச்சு நின்றுட்டேன். போயிட்டு இருக்கு அலிஸ் ரன் அப்படின்னு உடனே அந்த குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவள் ஓடுறா, அவள் ஓடுறா கூட, ராணியும் ஓடுறா. எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. சொல்றவங்களும் கூட ஓடுறாங்கல்ல, அது பிடிச்சிருந்தது. ஷீஸ் ஆல்சோ ரன்னிங். ஓடிக்கிட்டே அலிஸ் எந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா, வேர் வி ஆர் கோயிங், எங்கே போகிறோம்? நீ ஓட சொன்னா நான் ஓடுறேன், சொல்லு எங்கே போகிறோம்? அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, எங்கேயும் போகல, எங்கேயும் போகல. தென் வை வி ஆர் ரன்னிங் அவள் கேட்குறா, எதுக்கு நம்ம ஓடுறோம்? அவள் சொன்ன பதில் தான் நம்ம எல்லாருக்குமான பதில். அவள் சொன்னா எங்கே போகிறோம், எங்கேயும் போகல, அப்போ ஏன் ஓடுறோம்? நாம் நின்று கொண்டிருக்கின்ற நிலம் பின்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஏற்கனவே நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் கூட நாம் தலைதெறிக்க ஓடியாக வேண்டும் என்று சொல்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னமோ குடல், அதுக்கப்புறம் கல்லீரல் தான். ஆனா இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட, அதாங்க உண்மை. நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஏன் பெரிய உறுப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புல சிறு குடலோட நீளம் 20 அடி, அதே பெருங்குடலோட நீளம்னு பார்த்தோம்னா 5 அடி, மொத்தமா 25 அடி. அதனால நீளமான உறுப்பு எதுன்னு கேட்டா வேணா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரலோட எடைன்னு பார்த்தோம்னா 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எத்தனை காலம் கனவுகள் கண்டே காண்பதற்கு உன்னை
1: ஷர்ட் பைக் காரு ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000க்கு மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஏற்கனவே நம்ம நிக்கிற இடத்துல நிக்கணும்னாலே தலை தெரிக்க ஓடணும்னா ஜெயிக்கணும்னா என்ன பண்றது? இவ்வளவு ஃபாஸ்டா ஓடணும். நம்முடைய பேஸ், நம்முடைய ஸ்பேஸ

0: எப்படி வச்சுக்கணும், நம்முடைய பேஸ் நம்ம எப்படி வச்சுக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணும். சுயமரியாதை, தன்னம்பிக்கை, இதை இரண்டத்தையும் அப்படி மேலே கொண்டு. நான் சொல்றேங்க என்னுடைய அனுபவத்தில், நான் சின்ன எல்கேஜி குழந்தைகள்லேருந்து டீச்சிங் பண்ணியிருக்கேங்க, பிஎட் பண்ணியிருக்கேன் நான், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், ரெகுலரில், கரஸ்பாண்டன்ஸ்லாம் கிடையாது, ரெகுலரில் போய் பண்ணியிருக்கேன். அதில் நான் கண்டுபிடிச்ச மிக உன்னதமான விஷயம் என்ன தெரியுமா, குழந்தைகள் மொத்தம் மூன்று வகை, மொத்தம் மூணு வகை. ஒன்று புத்திசாலி, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவோம், என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கும், நம்மக்கிட்ட திட்டே வாங்காது, தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாத மாதிரி நடித்து தப்பிச்சிடும், இது புத்திசாலி. அடுத்தது திறமசாலி, என்ன மாதிரி நல்லா பாடும், பேசும், நிறைய ப்ரைஸஸ் கொண்டு வரும், எது சொன்னாலும் அதுக்கு வேறு மாதிரியான டெஃபினிஷன் கொடுக்கும், திறமசாலி. இது ரெண்டுமே இல்லாத ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் புத்திசாலி, 2 பேர் திறமசாலி. இப்போ மீதி 23 இருக்குதே, அது ஒரு கேட்டகரி இருக்குது, அதைத்தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஹெச்ஆர்லாம் இருக்கிறீங்கள, இந்த புத்திசாலிகளையும் திறமசாலிகளும் கண்டுபிடிக்கிறது நம்ம வேலை இல்லை, அது ஏற்கனவே இருக்குது. இந்த மீதி இருக்கிற அந்த 23 இருக்குதுல்ல, அது யார்னா, இந்த புத்திசாலிகளையும் இந்த திறமைசாலிகளையும் நிர்வகிக்க போகின்ற நிர்வாகிகள்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: அன்னழகு சிங்காரிக்கு வீழ்கி கண்ணி வைத்தேன் காதலுக்கு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசையம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: சைலண்டா இருப்பாங்க, நான் என்ன ஆக போறோம்ன்றது தெரியாம இருப்பாங்க. ஆனா அவர்கள் தான் நம்மை நிர்வகிக்க போகின்ற, நமக்கு சம்பளம் தருகின்ற நிர்வாகிகளாக போகிறவர். ஏன்னா திறமைசாலியும் புத்திசாலியும் நிறைய சம்பாதிக்கும், நிர்வாகிகள் தான் நிறைய சம்பளத்தை கொடுக்கும். நிறைய சம்பளத்தை கொடுக்கக்கூடியவர்களாக அந்த குழந்தைகளை மாற்றுவது, அந்த குழந்தைகளை அடையாளம் காண்பது, அது எவ்வளவு பெரிய பேரு தெரியுமா? சுயமரியாதையுடன் எழுந்து நின்றார். நான் ஒன்னு சொல்றேங்க, ஆங்கிலம் பேச வராதுங்க நிறைய குழந்தைகளுக்கு, தெரியாது அவங்களுக்கு. ஏன் தெரியாதுன்னு, நம்ம சிஸ்டம் அப்படி, நம்முடைய சிஸ்டம் அப்படின்னா அவங்களுக்கு வராது. நான் என்ன சொல்றேன், வராது அப்படிங்கிற சொல்ல மாத்துங்க, தெரியாது அப்படின்னா பரவாயில்ல, வராதுன்னு சொல்லக்கூடாது. இப்ப எனக்கு லாரி ஓட்ட தெரியாது, ஆனா வராது இல்லை, கத்துக்கினா வந்துடும். நான் கற்றுக்கொள்வதற்காக இப்படி எழுந்திருச்சு நிக்கணும். கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை குழந்தைகளுக்கு அந்த கான்பிடன்ஸ் லெவலை அப்படி மேலே ஏத்தி அந்த குழந்தைகளை கான்பிடண்டா ஆக்கிடுங்களேன். இந்த மாதிரி ஆட்கள் கூடையில் அள்ளி போட்டு போயிருவாங்க. கான்பிடன்ஸ் தான் முக்கியம். நான் எப்படி இருக்கிறேன் பாருங்க, இந்த கான்பிடன்ஸ்க்கு லேர்னிங் அப்படிங்கற ரொம்ப முக்கிய ஆட்டிட்யூடுங்கற நாம சொல் பார்த்தோம். அடுத்த சொல் எனக்கு ரொம்ப பிடித்தமான சொல், டிசிப்ளின். டிசிப்ளின், உடனே டீச்சர் ஆன உடனே நீ டிசிப்ளின் சொல்றியா அப்படின்னு கேட்காதீங்க. டிசிப்ளின்ங்கிறதுக்கான தமிழ் சொல் ஒழுக்கம்ங்கிறது என்ன ஒண்ணு இல்லைங்க. அழகிய தமிழ், நான் எப்பவுமே சொல்ல தமிழ் ரொம்ப அழகான மொழிங்க. இந்த ஆங்கிலத்தில் பேசினாதான் வேலை கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்கிறேன், தமிழை ஒழுக்கமாக ஒழுங்காக பேசுகிற பிள்ளைகள் ஆங்கிலம் பேசுகிற பிள்ளைகளை விட ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி ரொம்ப அதிகமாக தெரியும். அவங்களுக்கு ஆங்கிலம் சொல்லி தருவது ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. ஒழுக்கம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தமிழ் படித்தவங்க, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தமிழில் படித்தா தான் இந்த ஊரில் வேலை கிடையாது, தமிழ் படித்தா வேலை இருக்குது. தமிழில் படித்தா தான் பிரச்சனை. நான் தமிழ் படித்தவன், தமிழில் எல்லா சொல்லும் அழகானது, கெட்ட வார்த்தை கூட தமிழ் இல்லையா. நான் ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறேன், ஆகப்பெரிய கெட்ட வார்த்தை, செந்தி செதறி ஓடிடுவீங்க. இப்போ நிறைய பேர் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஊழல், எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா? அது அர்த்தம் என்ன தெரியுமா? ஊழ் அப்படின்னா விதிகளுக்கு உட்பட்டது. ஊழல் என்றால் விதிகளுக்கு உட்படாதது, அவ்வளோதான். விதிகளுக்கு உட்படாதது ஊழல். ஒழுக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ பாருங்களேன், மழை பெய்யுது இல்லை இது ஒழுகுது அப்படின்னு சொல்கிறோம். ஒழுக்கம் என்ன? தொடர்ந்து வரணும், அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இடையில நின்றுடுச்சுன்னா அதுக்கு பேர் ஒழுக்கம் இல்லை, அது தீ ஒழுக்கமோ நல்லொழுக்கமோ. தொடர்ந்து ஒழுகுனா அதுக்கு பேர் ஒழுக்கம். நாம எல்லாருமே அகாடமிஷியன்ஸ், நம்ம கிட்ட வந்த வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் தான் கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் டிசிப்ளின்?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியை கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பாடு கோடி பாரு தீரு பாரு ஆயுது பாரு பறக்குது பாரு கும்புது பாரு தம்புது பாரு இப்படி அப்படி தாவுது பாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா ராஜா.

சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்ணின் காலை இரண்டில் ஓடுகிறாரு சீருகிறாரு ஆயிடுவாரு அறகுறுவாரு எவ்வளவாரு எவ்வளவாரு இப்படி எப்படி தாவுதுவாரு ஓரா ராஜா ஓரா ராஜா ஓரா ஓரா ஓரா ராஜா சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்ணின் காலை இரண்டு ஓடுகிறாரு சீருகிறாரு.

0: மாப்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன வெயிலு, 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம்? அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம்தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

வந்து வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை, வழுக்கி விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை. கப்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா, ஐயோ.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: My discipline is literature. What is your discipline? HR is your discipline. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து ஒழுகுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய ஒழுக்கமாகிறது. கற்றல் தான் உங்களுடைய ஒழுக்கம். டிசைபிள் என்றால் மாணவன், டிசிப்ளின் என்றால் கற்றல். லேர்னிங் இருக்கா ஒருத்தனுக்கு? எதுனாலும் கத்துக்கிறான் ஒருத்தன், அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவன். அவன் அப்படி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. வீடு பக்கத்துல இருந்தா அங்கதான் வேலைன்னு சொல்லி கேட்பாங்களே. எங்க ஊர்ல, சென்னையில சைதாபேட்டில் பிறப்பான், கிண்டியில படிப்பான், குரோம்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான், கனமாப்பேட்டையில் வந்து படுத்துருவான். 3.5 கிலோமீட்டரில் வாழ்க்கை முடிஞ்சுது அவனுக்கு. பெயர்ந்து வரவே மாட்டான், எழுந்து வரவே மாட்டான். எழுந்து வருவது ஒரு இடத்தை விட்டு அடுத்த இடத்திற்கு நகல்வது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நம்ம கிட்ட வரணும்னா கற்றலில் நமக்கு தாகம் இருக்க வேண்டும். குழந்தைகள் கிட்ட கற்றலில் தாகத்தை ஏற்படுத்துங்கள். லேர்னிங், இந்த கிளாஸ்ல வாத்தியார் சொல்லி தராங்கல்ல, அதை படிக்கிறது அல்ல லேர்னிங். லேர்னிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். சாக்ரட்டிஸ் ஒருத்தர் இருந்தார் தெரியும் தானே, விஷம் கொடுத்து சாவடிச்சிட்டாங்களே. விஷம் குடிக்கிறதுக்கு முன்னால் நடந்துகிட்டே இருந்தார் அந்த மனுஷன். நான் சொல்றது வரலாறு. நடந்துகிட்டே இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் நடந்துகிட்டே இருக்க? இல்ல, விஷம் குடிச்ச உடனே நடக்கணும்ல, அதுக்கு பிராக்டிஸ் பண்றேன்னாராம். என்னங்க இது, இப்படி முடியுமா? ஒருத்தனால ஒரு விஷயத்தை அப்படி எதிர்கொள்ள முடியுமா? அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி நடந்துகிட்டே இருக்கும்பொழுது பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேட்டிருக்க. இறையன்பு எழுதுகிறார் இதை. அவர் எழுதினா ஒரு ஆர்டிக்கல்ல நான் இந்த செய்தியை படிக்கிறேன், என் மனசுல ஒரு பல்பு எரியுது, இதான் மேட்டரா? சரி, ஏதோ ஒன்றை நான் கற்றுக்கொள்கிறேன். பாருங்க, அந்த சாக்ரட்டிஸ் ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. உடனே சத்தம் போட்டு கேட்கிறான், தோழனே யார் அது? நான் சாக்ரட்டிஸ். ஓ, எப்படி இருக்கிறாய் சாக்ரட்டிஸ்? நன்றாக இருக்கிறேன். நீ வாசித்தாய், அந்த பாட்டு எனக்கு தெரியும். ஆனால் எந்த ஆர்கன், ஏதோ ஒரு ஆர்கன்ல நீ வாசிக்கிற, அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மவுத் ஆர்கன். ஓ, மௌத்தார்கனா? எனக்கு அந்த பாட்டு தெரியும், மௌத்தார்கனும் வீட்டில் இருக்கிறது, எனக்கு வாசிக்க தெரியாது. நண்பனே, நீ எனக்கு அதை கற்றுத்தருவாயா? அப்ப அங்கிருந்து சொன்னான், இன்னும் 2 நாட்டில் சாவ போற, தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் இதை குழந்தைகளுக்கு நாம் கடத்திரணும். சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் என்ன? அப்படி கேட்டு விட்டாய், நான் சாகும் போது மௌத்தார்கன் எனக்கு வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? இந்த ஒரு எண்ணம் போதாதான்னு கேட்டான் பாருங்க. அதனால்தான் இன்னைக்கு சாக்ரட்டிஸ்னுடைய ஒரு புக் இருக்குதா?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மண்டபம்
4: மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: தகடு தகடு தான் தகடு தான் தகடு தான்.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு தத்துவம் சொல்லுங்க சாக்ரட்டிஸ், ஒரு தத்துவம் இதாங்க சாக்ரட்டிஸ். சிறிய சிறிய கேள்விகளை எழுப்பியவன் சாக்ரட்டிஸ். ஏன் இந்த எண்ணம் போதாதான் நாங்களே, அந்த அந்த எண்ணம் போதாதா என்கின்ற அந்த கேள்விதான் உயர்ந்த நிலையில் இருந்த அதிகார கதவுகளை அசைக்க வைத்தது. யோசித்து பார்த்தால் ஒன்று மட்டும்தான் உண்மை தோழர்களே, கற்றுக்கொண்டே இருத்தல், வாழ்க்கையை நேர்மையாக சந்தித்தல், உழைப்பதற்கு தயங்காமல் இருத்தல், நேர்மையாக இருத்தல், புத்தி கூர்மையுடன் இருத்தல், விழிப்புணர்வு உணர்வுடன் இருத்தல், இதுதான். இந்த நேரத்தில் நம்முடைய குழந்தைகளுடைய ஆளுமை என்பது, நான் உலக நாடுகளை சுற்றி வருகிறேன், எல்லா நாடுகளையும் பார்க்க நம்முடைய குழந்தைகளிடத்தில் ரிசோர்ஸ் இருக்குங்க. அவங்க ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கான தன்னம்பிக்கையோ மொழியோ அவர்களிடத்தில் இல்லை என்பதுதான் குறைபாடு. அது ஏன் இல்லைங்கிறத நான் சொல்லிட்டு போறேன். வேகமான காட்சிகளை பார்த்து பழகுகின்றவர்களால் நிதானமாக வாசிக்கவோ பேசவோ முடியாது. ரொம்ப வேகமான காட்சிகளை பார்த்து பழகிவிட்டார்கள். நிறைய சேனல்ஸ் இருக்க, நிறைய விஷயங்கள் பார்க்கிறாங்க, காட்சிப்படுத்திக் கொண்டே போகிறார்கள். கற்பனைக்கு இடமில்லை. நீங்க எந்த அறிவியல் நிறுவனமாகவாவது இருந்து கொள்ளுங்கள், கற்பனை திறன் அற்றவர்களை நீங்கள் உங்களுடைய கம்பெனியில் எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. கற்பனை என்பது அறிவை விட, புத்திசாலித்தை விட மேலானது. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், நாலெட்ஜ் இமேஜினேஷன், இமேஜினேஷன் இஸ் மோர் தன் நாலெட்ஜ் என்று சொல்லுகிறார் ஐன்ஸ்டீன். நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். நம் குழந்தைகளிடத்திலும் சரி, நம்மிடத்திலும் சரி, சில வைராக்கியங்கள் இருக்கணும். எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் இருந்து கொஞ்சம் விலகி நின்று நாம் இந்த மனித வளத்தை செலுத்த வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். ஏதோ ஒரு தப்பிதம் நடந்திருக்குங்க. 70s பிறந்தவங்களுக்கு பிறந்த குழந்தைகள், 80s பிறந்தவர்களுக்கு பிறந்த குழந்தைகளுடைய ஆட்டிடியூட்லாம் பாருங்களேன். பேரண்டல் ஆட்டிடியூட் அண்ட் சில்ட்ரன் ஆட்டிடியூட் டோட்டலா வித்தியாசமா இருக்கு. ஒரு 15 வருஷத்திற்கு முன்னால் இருந்த ஆட்டிடியூட் இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்ல. இந்த பெரியவர்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, இந்த பெரியவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் எங்க காலத்துல இருந்த ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் இன்னைக்கு இல்லன்னு. அப்படி கிடையாது, ஆட்டிடியூட் மாறி இருக்கு. அவர்களிடத்தில் நிறைய ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் இருக்கு, ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மொழி நம்மிடத்தில் இல்லை. நான் ரொம்ப வருத்தப்பட்டு இதை சொல்றேன். ஒரு குழந்தையினுடைய, ஒரு இளைஞனுடைய மொழியை புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் நம்மில் பல பேருக்கு இல்லை. அதனால் தான் பிள்ளைகளை நாம் தவற விடுகிறோம். மிக ஆழமான புத்திசாலியோடு அவன் இருக்கிறான், ஆனால் அதை அவன் வெளிப்படுத்துகின்ற முறையில நாம் புரிந்து கொள்வதில்லை. நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். எனக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு செய்தி, டிஸ்லெக்சியன் ஒருத்தவங்க தெரியுமா உங்களுக்கு, அந்த அந்த கேட்டகரி உங்களுக்கு தெரியும், ஸ்லோ லேர்னர்ஸ்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
3: எதிர்பழக்காடுவேன், பதில் மனு போடுவேன், என்னை அழைத்ததாக, எந்த நெஞ்சை கெடுத்ததாக,

0: நிறுத்தி வைப்பேன். மன்மதன் நீதிபதியாயிருப்பான மந்திரத்தில் உன்னை நான் நிறுத்தி வைப்பேன்.
1: சம்மதம் இன்றி அது நடக்காதே என சட்டத்தை நான் அங்கு எடுத்துரைப்பேன். உன் சம்மதம் இன்றி அது நடக்காதே என சட்டத்தை

0: இருக்கா இனிமை என்ன அங்கு ஒருவருக்கா இல்லை இரண்டர கலக்கின்ற இருவருக்கா
1: வழக்கொன்று தொடுப்பேன் வாதத்தில் அடிப்பேன்
0: எதிர் வழக்காடுவேன் பதில் மனு போடுவேன் என்னை அழைத்ததாக எந்த நீ

0: என்ன?
1: அழைக்கின்ற சூகன் தன்னை ரசித்தது என்ன? அந்த ரசனையில் மெல்ல மெல்ல சிரித்தது
0: என்ன? கொடுத்தது என்ன? அது வந்தது என்ன?
1: நடக்கட்டும் என்று கண்ணை மறைத்தது என்ன? நடக்கட்டும் என்று கண்ணை

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பக்கத்தில் காத்திருக்கிறாரி. கடுகுடு கடுகுடு கடுகுடு கடுகுடு கடுகுடு.

முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும் முறிக்கிடும்

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: 1, 2, 3, 4.

கேடு ஆள் கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும்.

0: வலிமையுள்ள வெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ள வெம்பத்தது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பர்வன் சுல்தானா அவர்களின் பேச்சு. இது உன்னால் முடியும் தோழி என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: எங்க காலேஜ் இருக்கு இல்லைங்க, 17 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். எங்க காலேஜ்ல வலது பக்கத்துல எங்க காலேஜ்குள்ளேயே தமிழ்நாட்டிலேயே 9 இடங்கள்ல இருக்குங்க டிஸ்லெக்சியன் சென்டர். அதுல நேஷனல் லெவல்ல புகழ் பெற்ற சென்டர் சென்னையில இருக்கக்கூடிய SIT இருக்கு. 500 பிள்ளைங்க படிக்கிறாங்க. நானே பல பிள்ளைகளை அங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். அந்த ஸ்கூல் பிரின்சிபல் வந்து அன்னைக்கு என்ன கூப்பிட்டு, பர்வின் நீங்க வரணும், இன்னைக்கு ஒரு சின்ன காம்படிஷன் இருக்கு, நீங்க எனக்கு ஜட்ஜா இருக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கு தெரியாதுங்க, சின்ன பிள்ளையா தெளிவான மனசோட பால் மனசோட சரின்னு சொன்னேங்க. நான் எங்க என் டிபார்ட்மெண்ட்க்கு வலதுபுறத்தில் இருக்கு, அன்னைக்கு எனக்கு கிரகத்தில் வலதுபுறத்தில் சனி அங்கதான் இருக்குது அந்த கட்டடம். போனேங்க. என்ன காம்படிஷன் தெரியுமா? காம்படிஷன் வந்து கலரிங் காம்படிஷன். குழந்தைகள் காது வாய் பேச, காது கேட்காத வாய் பேசாத குழந்தைகளும் அதில் இருக்காங்க. அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பென்சில், கலர் பென்சில் கொடுத்து கலர்ஸ் வரையணும். என்ன நினைக்கிறாங்களோ அது கலர்ஸாக வரையணும். சரியாக வரைஞ்சிருந்தா அவங்களுக்கு ப்ரைஸ். 24 குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நமக்கு தான் கொம்பு இருக்குல்ல, படிச்சிருக்கிறோம், பேராசிரியர், புத்திசாலி, உலகமெல்லாம் சுற்றுகின்ற பேராசிரியர், பேச்சாளர், எத்தனை கொம்புகள் இருக்கு தலையில, சாதாரண கொம்புகளா? அது நான் பீடம்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த பீடம் இருக்குல்ல, அது நம்மளை பிடிச்சிக்கிச்சிங்கன்னா அதுக்கு பேர் பீடை. நம்மளை எந்த சேரம் பிடிக்கக்கூடாது, அப்படி தனியாக உட்காந்துருக்கணும். நம்மளை பிடிச்சிருந்துச்சு, பேராசிரியர், பேச்சாளர் அப்படிங்கிற பீடம் பிடிச்சிருக்குது நமக்கு. நான் 24 பேப்பரையும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருக்கு தந்தேன்னா, ஒரு குழந்தை வரைஞ்சிருக்குங்க, மரங்க வேர்கள் எல்லாம் விரல்கள், இந்த விரல்களில் நிற்கிது மரம், பயங்கரமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இன்னொரு ஒரு குழந்தை ஒரு குதிரை வரைஞ்சிருக்கு, வானத்தில் பறக்குது, குதிரைக்கு வந்து இது இருக்கு விங்ஸ், அது கலர்ஸ். ஆடா, செகண்ட் ப்ரைஸ். தேர்ட் ப்ரைஸ் பார்க்குறேன், கிடைக்கவே இல்லைங்க. ஒரு வயல் வெளி, ஒரு புல், ஒரு வீடு மாதிரி வரைஞ்சிட்டு உருவி 3rd ப்ரைஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னங்க, அந்த குழந்தைகளுக்கு விரல்கள் இருக்கு இல்லைங்க, விரல்கள், விரல்கள் வந்து அவங்களுக்கு பிரச்சனைங்க. ஒரு குழந்தைக்கு எழுத வரலன்னா திமிரில் எழுத வரலன்னு சொல்லிட்டு விரலை முறிப்பாங்க இல்லைங்க, அதால் எழுத முடியாது, சிந்தனையும் விரலும் சிங்க்ரனைஸ் ஆகாது. நான் வந்து அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். ஐ நோ த டிஃபிகல்டிஸ், அந்த அசஸ்மெண்ட் எனக்கு தெரியும். அந்த குழந்தை வந்து முட்டை முட்டையாக எழுதும், இல்லைன்னா இப்படி திருப்பி எழுதும், 7 இப்படி போடும். நானே டிஸ்லெக்சியன் தான் 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும், எனக்கு அந்த பிரச்சனை தெரியும். டிஸ்லெக்சியன்ஸ் ஆர் நாட் குறைபாடு இல்லைங்க, அது அது குறைபாடு கிடையாது, அது மாற்று சக்தி. அது ஐன்ஸ்டீன் வந்து டிஸ்லெக்சியனுங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் டிஸ்லெக்சியன். டிஸ்லெக்சியன் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய திறன் வேறு விதத்தில் அப்படி வெளிச்சமாக இருக்கும், அது புரியாது. புரியிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு வயது வந்து நிற்கும், அப்பொழுது அவங்க எழுந்திரிச்சு நிற்பாங்க பாருங்க, ஒரு காட்டுப்பூ மாதிரி எந்த பூவும் பக்கத்தில் நிற்க முடியாது. அதுதான் டிஸ்லெக்சியன் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான விதம்.
1: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.
4: ஒரு வருஷம் காத்திருந்தோம் கையில் ஒரு பாப்பா, ஒரு வருஷம்

0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவையை மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நம்ம உடம்புலயே சுத்தமா இருக்கிற உறுப்பு எதுன்னு தெரியுமா? அதுவும் நம்மளுடைய வெளிப்புறத்துலதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன திரவம் அதுல இருந்து வெளியேறிக்கிட்டே இருக்குமா? இந்நேரம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னதான் வெளியிருந்து தூசு புகன்னு வாங்கினா கூட சுத்தமா இருக்கிற உறுப்புனா அது நம்மளுடைய கண்கள் தான். நம்ம கண்கள்ல லைசோசைன்ஸ் மாதிரியான பாக்டீரியாவை எதிர்க்கிற நொதிகள் இருந்துகிட்டே இருக்குமா? அது தொடர்ந்து வெளிப்புறத்துல இருந்து வரக்கூடிய நுண்ணுயிரிகளை அழிச்சுக்கிட்டே இருக்குமா? அதே மாதிரி நம்ம காலையில எந்திரிச்ச உடனேயோ இல்ல அடிக்கடி கண்களை தொடும் போதோ ஒரு வெள்ளையா ஒரு திரவம் இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா நம்ம கண்கள்ல படியக்கூடிய தூசி புகையெல்லாம் வெளியேத்தி கண்ணை தன்னை சுத்தமா வச்சுக்கிறதுனால வரக்கூடிய ஒரு திரவம் தான். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: மற்றும் தங்கச்சி மடம்
1: சார் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி. சுத்து

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி.

0: சோஷியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
1: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
0: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
1: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
0: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
1: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
1: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 180 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற வெளிநாடு வேலைக்கு போறவங்க விசாவோட சேர்த்து இன்சூரன்ஸ் இருக்கானு செக் பண்ணிக்கணும். போகும்போது மறக்காம எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற அதோட டீடைல்ஸ், ஏதாவது அவசரம்னா யாருக்கு போன் பண்றது, விசா பாஸ்போர்ட் காப்பின்னு எமர்ஜென்சினா உடனே உன்னை கான்டாக்ட் பண்ற மாதிரி தேவையான டாக்குமெண்ட்ஸ வீட்டுல கொடுத்துட்டு போ. அப்பனாதான் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கூட விளையாட. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: பிரதீக்ஷா.
0: ஓகே, நான் நித்யஸ்ரீயும் இருக்கேன். இன்றைக்கி பிரதீக்ஷா எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி சனிக்கிழமை, ஸோ 5 to 6 மணிக்குள்ளே நம்ம பாடல்கள் கேட்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தான். அது பிரதீக்ஷா கிட்டேருந்துமே வந்து பாடல்கள் வந்து நம்ம கேட்க போகிறோம். சரி, முதல் பாடலாக என்ன பாடல் பாட போகிறீங்க?
1: அழகு மலராடு.
0: சரி, ஓகே, பாடுங்க.
1: அழகு மலராட அபிநயங்கள் கூட சீலம்போலியும் புலம்புவதே கேள்.

0: ஓகே, முதல் பாடலே ரொம்ப அருமையாக இருந்துச்சுல. இது மாதிரி பாடல்கள் இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கேட்க தான் போகிறோம். சரி, இவங்க யார் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக ஒரு குட்டி அறிமுகம். நம்ம பிரதீக்ஷா வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 எபிசோட்கள் வந்து நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா. இதுக்கப்புறம் இவங்களோட பாடலுக்கான ஜேர்னி அப்படிங்கிறது இந்த இடத்துலையுமே தொடங்க போகுது. அதுக்காக தான் பிரதீக்ஷா அவங்களுமே வந்து வாரம் வாரம் நம்மளுக்காக வந்து சூப்பராக என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திகா அவங்களும் இன்றைக்கி என்ன தகவலோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்னைக்கு உலக நுரையீரல் புற்றுநோய் விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்கப்படுது. நுரையீரல் புற்றுநோய்னா நுரையீரலில் உள்ள வந்து செல்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வளர்றனால ஏற்படுற ஒரு வகை புற்றுநோய் தான். இது வந்து அதிகமாக ஸ்மோக் பண்ணுறனாலையுமே அது இந்த புற்றுநோய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. ஸ்மோக் பண்ணுறவங்களோட அதிகமாக இருந்தாலுமே அந்த புகையெல்லாம் நம்ம உடம்புல போயும் ஏற்படலாம். அதனால மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த நுரையீரல் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பரிசோதனை செய்து சிகிச்சை பெறுறதுக்கும் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. இதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பெண் நண்பர்கள் தினமும் கூட. ஒவ்வொருத்தவங்களுக்குமே வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்கிற ஒரு தோழியோட அன்பு நட்பு ஊக்கம்னு இதெல்லாமே நினைவுபடுத்துறனால இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. அடுத்ததான் இன்னைக்கியான என்ன கேம்னு பார்த்தோம்னா, நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற ஊர் பேர், படம் பேர், ஒரு காய்கறி பேருன்னு மூணையும் சொல்லணும். அப்படி நேயர்களுக்கான முதல் எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா, பாலை தொடங்குற ஒரு ஊர் பேர், ஒரு படம் பேர், ஒரு காய்கறி பேர் சொல்லணும்.
0: சரி, அந்த பா குறிலா நெடிலா?
1: நெடில்.
0: ஓகே, நெடில் பா எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா, அதாவது ஒரு ஊர் பேரு, படம் பேரு, காய்கறி பேரு உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. சரி, இன்னைக்கு பெண் தோழிகள் தினம்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபேவரட்டான ஒரு பெண் தோழினா யாரு?
2: எனக்கு மூணு பேர் எங்க கிளாஸ்ல பிடிக்கும்.
0: சரி, யார் யாரு?
2: ஸ்வீட்டி, பிரதீக்ஷா, அப்புறம் மதுமிதா.
0: ஓகே, இன்னொருத்தவங்க பேரும் பிரதீக்ஷாவா?
2: ஆமாம்.
0: சரி, ஓகே, மூணு பேரும் எதுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க வந்து உங்களோட தப்புக்கு என்கரேஜ் பண்ணுவாங்களா, இல்லை உங்களோட நல்ல விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்களா?
2: ரெண்டுமே பண்ணுவாங்க.
0: ரெண்டுமே பண்ணுவாங்களா? சரி, ஓகே. அவங்களோட குட்டி ஒரு பெண் தோழி யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்தடுத்து நிகழ்ச்சிகளில் அவங்கள பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். பாடல் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, 5-star ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே 5-star ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: பாம்பன்,
0: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 5:20 ஆயிடுச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
2: பிரதீக்ஷா.
1: நம்ம பிரதீக்ஷாவும் நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? நெடிலெழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு ஊர் பேரு, ஒரு படம், ஒரு காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நேயர் வந்து பிஸியா இருக்கிறதுனால இணைப்பு வந்து கட் ஆயிருச்சு. திரும்ப வேற ஒருத்தவங்க கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம நம்பகுமார் அண்ணாவும் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்
4: அண்ணா,
1: எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா உங்களுக்கு? பா, அதாவது நெடில் எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு ஊர் சொல்லணும், ஒரு படம் பேர் சொல்லணும், ஒரு காய்கறி சொல்லணும்.

0: ஒரு பழம் ஒரு காய்கறி.
1: அப்படியா? பாம்பன்.
0: ஆ ஓகே.
1: பழம் பேர் வந்து பனை பழம்.
0: பழம்னா பழம் பேர்.
1: பழமா?
0: ஆ ஆமாண்ணா.
1: பாளையத்தம்மன்.
0: ஓகே. காய்கறி?
1: காய்கறி காய்கறிங்கிறதுனா வந்து பழமா இல்ல காய்கறியா?
0: காய்கறினா
1: காய்கறி.
0: ஒரு காய் கூட நல்லா கசப்பா இருக்கும்.
1: பாவக்காய்.
0: ஓகேண்ணா. ஓகே, கரெக்டா மூணு பதில் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு என்ன ஏது நல்ல படத்தை வந்து நல்ல படம் போடும்.
0: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
1: நன்றி.
0: ஓகே, நம்ம சாதிக்கண்ணா வந்து நம்ம கூட பேச முடியல, அதனால வந்து மெசேஜ் மூலமாக அவங்களோட பதில்களை அனுப்பியிருக்காங்க. பாவூர் சத்திரம் அப்படிங்கிற ஒரு ஊர் பேரும், பாகற்காய் அப்படிங்கிறது அந்த காய்கறி பேர் சொல்லியிருக்காங்க. படம் பேர் வந்து பாசமலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு நேயர், அதாவது தீனானா பாமன்லேருந்து, அவங்க ஊர் பேர் வந்து பாமன் தான் சொல்லியிருக்காங்க, படம் வந்து பாட்ஷா, காய்கறி பேர் வந்து அதே பாகற்காய் தான் சொல்லியிருக்காங்க. குட் நைட் படத்துலேருந்து ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. நேயர்களோட பாடல்கள் அடுத்தடுத்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம பிரதீக்ஷாவும் இன்னைக்கு என்ன கதையோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
2: ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் வந்து ரொம்ப அழுகிற மாதிரி உட்காந்துருக்கான். அவன் கையில் வந்து ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பழசாக தெரியுது. அந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தா, அவங்க அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. அதில் என்ன எழுதிருந்துச்சுன்னா, நீ வந்து என்ன தான் எந்த கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் படிக்கிறதை மட்டும் நிறுத்திடக்கூடாதுன்னு அந்த பேப்பரில் எழுதியிருக்கு. அதை பார்த்துக்கிட்டே அவன் அழுதுகிட்டு இருக்கான். இப்போ வந்து அவங்க அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அவங்க அம்மா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவனை வந்து ஸ்கூலில் நல்லா படிக்க வச்சு அவனும் நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருந்தான். ஒரு நாள் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ரேரான டிசீஸ் வந்துடுது. அவங்க கிராமத்தில் வந்து அவ்வளோக்கா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து இல்லை,
0: வசதி இல்லை.
2: அதனால் அவங்க அப்பா வந்து அவங்க கையில் இருந்த காசை வச்சு வெளியூர் கொண்டு போய் அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வந்து ரொம்ப சீரியஸாகி அவங்க இறங்குற நிலைமைக்கு போன உடனே அவங்க அம்மா வந்து அவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ வந்து என்ன சூழ்நிலையில் போனாலும் படிக்கிறது மட்டும் நிறுத்திடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க அதை சொல்லி முடித்த உடனே இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவங்க இறந்து போன சோகத்திலேயே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சரி ஓகே, அதுக்கப்புறம் அந்த கதையில் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்க வந்து ஊட்டச்சத்து தகவல் ஒன்று நம்மளுக்காக சொல்ல வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சொல்லுங்கள் கார்த்திகா.
3: கண்ணுக்கு சின்னதாகவே தெரிஞ்சாலுமே அதில் ஊட்டச்சத்துக்கள்லாம் ஏராளமாக இருக்குது. அது என்னென்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எள்ளு தான். அதில் என்னெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். எள்ளு சின்னதாகவே இருந்தாலுமே நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் அதில் இருக்குது. குறிப்பாக அதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறனால எலும்புகள் அப்புறம் பற்கள்லாம் வலிமையாக இருக்க உதவுது. வளர்ந்து வர்ற குழந்தைகளில் இருந்து வயதானவங்க வர எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதில் இருக்கிற புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம் நிறைய சத்துக்கள்லாம் இருக்கிறனால நம்ம உடம்புல தசைகள் வளர, உடல்ல சேதமடைந்த சதைப்பகுதிகளை சரி செய்யறதுக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கு. அதே மாதிரி ரத்த சிவப்பணுகள் உருவாகிறத உதவுறதோட இல்லாம நம்ம உடம்பு வந்து சோர்வடையாம இருக்கிறதுக்குமே இது வந்துட்டு உதவுது. இதுல வந்து நல்ல கொழுப்பு சத்துக்கள்லாம் இருக்கிறனால உடலுக்கு தேவையான எனர்ஜியை வந்து வழங்குறதோட இதய ஆரோக்கியத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இதை வந்து அதிகமாக சாப்பிட்டா இதில் இருக்கிற அந்த கலோரி அப்புறம் கொழுப்பு சத்தால் சில பேருக்கு வந்து வெயிட் அதிகமாகும். அதே மாதிரி செமிக்காமல் இருக்கிறது, வயிறு போகிறதுன்னு இந்த மாதிரி பிரச்சனைகளுமே வரலாம். எள்ளில் இருந்து எடுக்கப்படுற எண்ணெய் சமையலுக்கு மட்டும் இல்லாமல் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்குமே பல வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் தமிழில் வந்து எள்ளு இருந்தால் எண்ணெய் இருக்கும் அப்படின்னுமே சொல்கிறாங்க. எள்ளு அந்த இதை வந்து பொடி பண்ணி உருண்டை பண்ணி எள்ளு முட்டாயின்னு நிறைய வகையில் சாப்பிடலாம்.
0: அடுத்தடுத்து நேயர்கள் கேட்ட பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருப்பது நம்ம கடல் ஓசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 5:36 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: பிரதீக்ஷா.
4: நான் நித்யஸ்ரீ.
2: நம்ம பிரதீக்ஷாவுமே ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னா, நாங்க ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற ஒரு ஊர் பேரு, ஒரு படம் பேரு, ஒரு காய்கறி பேரு சொல்லணும். அடுத்ததான் நேயர்களுக்கான எழுத்து என்னன்னா கே, நெடில், நெடில் எழுத்து கே. நேயர்கள் யாருக்காவது பதில் தெரிஞ்சுன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, அடுத்ததா பிரதீக்ஷா, கண்டினியூ பண்ணலாமா?
4: ஓகே, கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம். மாலை வணக்கம் அக்கா. உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க அக்கா, எப்படி இருக்கீங்க?
5: என்ன
4: கேம் அப்படிங்கறது தெரியுமாக்கா? இப்ப உங்களுக்கான எழுத்து வந்து கே. கேங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு ஊரு, ஒரு படம், ஒரு காய்கறி பேரு. ஓகேக்கா, ஆனா அது வந்து கேப்பை அப்படிங்கறது எந்த இதுலயுமே வராதே. நாங்க கேட்டது ஒரு ஊர் பேரு. கேரட். சரி, கேரட் வந்து காய்கறி, கரெக்ட்.
5: கேப்டன் பிரபாகரன்.
4: கேப்டன் பிரபாகரன் படம் பேரும் கரெக்ட்.
5: இன்னொன்னு என்ன?
4: ஒரு ஊர் பேரு.
5: ஊர் பேரு கேம்பு.
4: கேம்பா? என்ன பாடல் வேணும்? கண்ணான கண்ணே பாடலாக்கா?
5: கண்ணான
4: கண்ணே. ரொம்ப நன்றிக்கா.
5: நன்றி, வணக்கம்.
4: ஓகே, நம்ம தமிழரசி அக்கா அருமையா உங்களுக்கு தெரிஞ்ச பதில்களை சொல்லிட்டாங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா பிரதீக்ஷா, அவங்களுமே அந்த ஒரு கதையை தொடர்ந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க.
3: அவங்க அப்பா வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சதுனால அவனால வந்து படிக்க முடியல. படிக்க முடியாததுனால அவனும் அடுத்த நாள் இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறான். வேலைக்கு போனதுனால வந்து அவனுக்கு சுத்தமாவே படிக்க முடியல. படிப்புன்றது கொஞ்சம் அவன் முன்னாடி படித்தது மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கு மேலே அவன் படிக்கலையில்ல, அதனால் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. அதில் வந்து என்ன அட்வான்டேஜ்ன்னு பார்த்தா, அந்த எக்ஸிபிஷனில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு வந்து அந்த சிட்டிலேயே பெரிய ஒரு ஸ்கூலில் சீட் கிடைக்கும். அப்போ வந்து இவனும் அதில் போய் கலந்துக்கலான்னு பார்த்தா அவனுக்கு வந்து கையில் அந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கான எந்த பொருளுமே இல்லை. அப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய் அங்கே இருக்கிற பழைய பொருள்லாம் வாங்கி அந்த பழைய பொருளை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறான். அது என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தா, அந்த காற்றுனால பூமிக்கு அடியில் இருக்க தண்ணி எடுக்கிறது தான் அந்த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டையும் அவன் கொண்டு போகிறான். அவன்கிட்ட இருந்து ஒரு நல்ல துணியை போட்டு போகிறான். அப்போ வந்து அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நல்ல கிராண்டான ட்ரெஸ்லாம் போட்டு வராங்க. இவனும் போய் அவன்

0: இவனோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் இவனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸாக சொல்கிறாங்க. அப்போ இவனும் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குமா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் இருக்கிறான். அப்போ அவன் கையில் இன்னொரு பேப்பர் இருக்குது, அது வந்து அவங்க அம்மா எழுதின லெட்டர் இல்லை, அவனுக்கு வந்து அந்த ஸ்கூலில் அட்மிஷன் பேப்பர். அந்த பேப்பரை கொண்டு அவனும் அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துடுறான். இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த கிராமத்தில் இருந்தாலும் எண்ணத்தில் இருந்தாலும் படிக்கிறத மட்டும் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க.
1: ஓகே, படிப்பு அதை மட்டும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், நம்மளோட வாழ்க்கையை தரம் வந்து அது மூலமாகவே வந்து உயரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதை தான் பிரதீக்ஷாவும் இன்றைக்கான கதை மூலமாக நம்மக்கூட வந்து சொன்னாங்க. அடுத்ததாக கார்த்திகா, அவங்களுமே ஒரு தகவல் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சொல்லுங்கள்.
2: நம்ம ஒரு ட்ரெஸ் கடை அந்த மாதிரிலாம் எங்கேயாவது போனோம்னா அதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், அந்த அதனால் ஏறுறதுக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒரு பட்டனை அழுத்தினா சில செகண்ட்ஸ்லேயே மேலே போகிறதும், இன்னொரு பட்டனை அழுத்தினா சில செகண்ட்ஸ்லேயே கீழே வர்றதுன்னு இவ்வளோ வேகமாக நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஒரு லிஃப்ட் வந்து வச்சுருப்பாங்க. அந்த லிஃப்ட்டை எப்படி வந்து பாதுகாப்பாக பயன்படுத்தணும், அதை பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு வசதியான கருவின்னு தான் சொல்லலாம், ஆனால் அதை பயன்படுத்துகிறப்போ வந்து சின்ன பாதுகாப்பு பழக்கங்களை கற்றுக்கிறது நல்லது. லிஃப்ட் வந்தோடனே கதவு ஃபுல்லாக ஓப்பன் ஆனோன்னு தான் உள்ளே போகணும். லிஃப்ட் க்ளோஸ் ஆகிறப்ப கையை காலை எந்த பொருளையுமே கதவு கிட்ட வந்து கொண்டு போகக்கூடாது, ஏன்னா நாங்கள் லிஃப்டில் போகும்போதே இப்படி நடந்திருக்கு. என் தம்பி அந்த தெரியாமல் அந்த கைக்குள்ளே கையை விட்டுட்டு அவன் கையெல்லாம் அப்படியே வீங்கே ரொம்ப கஷ்டப்பட்டான். அதனால தான் லிஃப்டில் போகும்போதே ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். லிஃப்டில் ஓடுறது, குதிக்கிறது, விளையாடுறதுலாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்களோட லிஃப்டை யூஸ் பண்ணுறது, பெரியவங்களோட லிஃப்டை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஒருவேளை லிஃப்ட் நடுவுல நின்றுட்டாலுமே பயப்படக்கூடாது. அவசர அழைப்பு பட்டன் இருந்தா அதை அழுத்தலாம், இல்லனா உதவி கேட்கலாம். வலுக்க டைமா அந்த கதவை திறக்க வந்து முயற்சி பண்ணக்கூடாது, பொறுமையா உதவி வரவரை காத்திருக்கணும். லிஃப்ட் வந்து நமக்கு வசதியான ஒரு கருவிதான், ஆனா அதை பாதுகாப்பான ரூல்ஸ் எல்லாம் பின்பற்றதும் போதும், இன்னும் வந்து அந்த பயணம் வந்து நமக்கு பாதுகாப்பா இருக்கும். அடுத்ததான் நம்ம தமிழரசி அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருப்பது நம்ம கடல் ஓசேஎஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:49 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
3: பிரதீக்ஷா.
4: நான் நித்யஸ்ரீ.
2: அடுத்ததா நம்ம பிரதீக்ஷாவுமே ஒரு பாடல் பாடுறதுக்காக இருக்காங்க. பாடலாமா?
3: பாடலாம்.

0: சரி சரி, இதுல இருந்து எனக்கு வந்து ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த நிறைய பேர் சரணம், பல்லவி, ஸ்ருதி அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை பத்தின ஒரு விஷயங்கள் எங்களுக்காக, அதை நாங்களும் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: இதில் வந்து பல்லவின்னு சொல்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைன் மாதிரி பாடுவாங்களா, அது வந்து பல்லவி. அப்புறம் ஒரு பேரா ஒரு பேராவாக பாடுவாங்களா, அது வந்து சரணம்னு சொல்லுவாங்க.
0: ஓகே, ஸ்ருதி அப்படின்னா அந்த ஸ்வரங்களை
1: நம்ம வந்து ஒரு பிச்சு செட் பண்ணணும்னா ஸ்ருதின்னு சொல்லுவாங்க.
0: ஓகே, இன்னைக்கு உங்கள் மூலமாக நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தடுத்து இனிமேல் வரக்கூடிய நாட்களையும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா,
0: மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம்
2: கடற்கரையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கோம்ண்ணா. இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
2: சொல்லுங்கப்பா.

0: உங்களுக்காக ஒரு எழுத்து கொடுப்போம். அந்த எழுத்துல இருக்கக்கூடிய, அதாவது அந்த எழுத்துல தொடங்குற ஒரு ஊர் பேரு, படம் பேரு, காய்கறி பேரு, மூணு நீங்க சொல்ல போறீங்க. உங்களுக்கான எழுத்து கா, குறில் எழுத்து.
1: என்ன சொல்லலாம், கண்ணுக்குள் நிலவு.
0: ஓகேண்ணா, ஓகே. நீங்க மூணுக்கு மூணு பாயிண்ட் வாங்கியாச்சு. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
1: எனக்கு வந்து
0: அடிக்கடி கேக்குற மாதிரி இருக்கேன் இந்த பாடல். வேற ஏதாவது பாடல் யோசிச்சு வைக்கலையா நீங்க?
1: எனக்கு புது பாட்டு அவ்வளவா நான் கேட்டது இல்லையா, அதனால எனக்கு பிடிச்ச பாட்டு இதா, அதனால
0: கேட்டுட்டேன்.
1: என் இனிய தனிமை அந்த பாட்டு கொடுத்துருங்க.
0: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
1: தேங்க்யூப்பா, பை பை.
0: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணாவும் இன்னைக்கான கேம்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணிட்டாங்க. நீங்களும் இது மாதிரி வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா வந்து நீங்க கார்த்திகா அவங்க சொல்ல போற ஒரு படிப்பை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க.
2: நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு வரைபடத்துக்கு பின்னாடியும் ஒரு விஞ்ஞானம் இருக்கும். உலகத்தையே ஒரு பேப்பரில் இல்லைனா மொபைல் ஸ்க்ரீனில் காட்டுற கலையும் அறிவியலையும் கற்றுத்தர்ற படிப்பு தான் கார்ட்டோகிராஃபி. கார்ட்டோகிராஃபினா மேப்பை உருவாக்குற கலை, அப்புறம் அறிவியல் அதுதான். இந்த படிப்பில் மேப் டிசைனு, ஜியாகிரஃபிக்கு, இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஜிபிஎஸ் டெக்னாலஜி, டிஜிட்டல் மேப்பிங்னு நிறைய பாடங்கள்லாம் கற்றுத்தர்றாங்க. சாலை அமைக்கிறது, பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் ஆய்வு, பாதுகாப்பு துறைன்னு பல துறைகளில் இந்த அறிவு வந்து பயன்படுத்தப்படுது. இந்த படிப்பை முடித்தவங்க கார்ட்டோகிராஃபர், ரிமோட் சென்சிங் ஸ்பெஷலிஸ்ட்டு, சர்வே ஆஃபீஸர்னு நிறைய அரசு அப்புறம் தனியார் நிறுவனங்களில் சேரலாம். இந்த படிப்பு படிக்கிறதுக்கு வந்து 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும், அதே மாதிரி மேக்ஸுமே படிச்சிருக்கணும். சில யூனிவர்சிட்டிஸ்லலாம் ஜியாகிரஃபி தொடர்பான பட்டப்படிப்பு மூலமாகவே கார்ட்டோகிராஃபி துறைக்கு போகலாம். இப்போலாம் கூகுள் மேப்ஸ் அந்த மாதிரி தொழில்கள் வந்து வேகமாக வளர்ந்து வரனால டிஜிட்டல் மேப்பிங் துறைக்குமே நல்ல வேலைவாய்ப்புமே உருவாகிட்டே இருக்கு. சரி, அடுத்ததா பாடல்களுமே வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: ஓகே, பிரதீக்ஷா பாப்பாவும் இப்ப விடைபெறதுக்கான நேரம் வந்துருச்சு. சரி, ஒரு டாட்டாவை சொல்லிட்டு போறீங்களா?
3: பாய், தேங்க்யூ.
0: ஓகே, திரும்ப அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்க. பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் 6 மணி 1 நிமிடங்கள் ஆயிருச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
4: அம்மா சாதிக்.
5: நான் நித்யஸ்ரீ.
3: நம்ம சாதிக் தம்பியும் 6 to 7 பேசுறதுக்காக வந்தாச்சு. இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னா, ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற ஒரு ஊர் பேரு, ஒரு படம் பேரு, ஒரு காய்கறி பேரு. நேயர்களுக்கான அடுத்த எழுத்து என்னன்னு பார்த்தோம்னா தா, குறில் எழுத்து. உங்க நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். சரி, நீங்க ஒரு புக் ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த புக் பேர் என்னது?
4: அடிச்ச கால் கல் கால் சிட்டை சட்டையிலே பாத்ரூம் போனதை மறந்துட்டியா கீர்த்தனா, பதலிக்கு கேட்டதும் எல்லோருமே சிரித்தனர். மரமும் பரமும் சேர்ந்து சிரித்தான்.
5: சரி ஓகே, இதுல வந்து கால் சட்டை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க இல்ல, கால் சட்டைனா என்ன? என்ன கேம் அப்படிங்கறத சொல்லுவாங்க கார்த்திகா.
3: கீழே விழாம கம்பிய தொடாம உடம்ப மட்டுமே பின்னால வளைச்சு போற விளையாட்டு பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அந்த விளையாட்டோட பேர் தான் லிம்போ கேம். லிம்போ கேம்ல ரெண்டு பேரும் ஒரு கம்பிய இல்லைன்னா ஒரு கைத்தோட முனைய பிடிச்சுக்கிடுவாங்க. மற்றவங்க ஒவ்வொருத்தவங்களாம் அந்த கம்பிக்கு கீழே உடம்பு பின்னாடி வளைச்சு கம்பிய தொடாம அந்த கம்பியை வந்து தாண்டி போகணும். கம்பிய தொட்டாலோ இல்லைன்னா கீழே விழுந்தாலோ அந்த ஆட்டத்துல இருந்து அவங்க வந்து வெளியே வந்துடணும். ஒவ்வொரு ஆட்டத்திலயுமே கம்பியோட உயரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்படும். அதனால ஒவ்வொரு டைமுமே கவனமா உடம்பு சமநிலையோட கடக்கணும். அதை தாண்டி தோத்துட்டாலுமே மறுபடியும் முயற்சி பண்ணணும். இதுக்கு வந்து அதிக செலவுலாம் தேவையில்லை. இது பெரும்பாலும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ், பேடி ஃபங்க்ஷன்ஸ்னு இந்த இடத்துலலாம் பிரபலமாக விளையாடுறாங்க. ஒரு கம்பி இல்லைன்னா கயிறு இருந்தாலே போதும். சில விளையாட்டு வந்து வெற்றி மட்டும் இல்லை, நம்மளோட திறமையும் வெளிப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு விளையாட்டு தான் லிம்போ கேம். நீங்களுமே ஒரு டைம் மாதிரி இந்த மாதிரி விளையாட்டுலாம் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, அடுத்ததான் நம்ம சந்திரசேகர் அண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.
6: Oh, I'm sorry.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:14 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
5: முகமது சாதிக்.
4: நம்ம சாதிக் தம்பியுமே ஒரு புக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம்னா, நாங்க ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற ஒரு ஊர் பேரு, படம் பேரு, காய்கறி பேரு, எழுத்துமே சொல்லிடணும். தான் கூறில் அந்த எழுத்துல தொடங்குற ஊர் பேரு, படம் பேரு, காய்கறி பேரு. உங்களுக்கும் பதில் சொல்லணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்க 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததான் நம்ம சாஜிக் தம்பியுமே ஒரு புக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த புக்கோட நேம் என்னது?
5: வித்தைக்கார சிறுமி.
4: அதை எழுதினது யாரு?
5: விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள்.
4: சரி, வாசிக்கலாமா?
5: அவங்க குரங்கு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது எப்படி குட்டிக்காரம்
6: குட்டிக்கரணம்
5: குட்டிக்கரணம் போட்டுச்சு என்று சொல்லிவிட்டு பாலு அதுபோல குட்டிக்கரணம் போட்டு காட்டினான். எல்லோரும் சிரித்தனர்.
6: ஓகே, அந்த வித்தைக்கார சிறுமியை பற்றி தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. அவங்க வந்து இந்த மாதிரி வித்தை காட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்னு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கிற மாதிரி குரங்குமே வந்து ஒன்று வச்சுருந்தாங்களோ, அதை பார்த்து எல்லாருமே வந்து சிரித்து என்ஜாய் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கதையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா அவங்களுமே அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
4: ஒரு குழந்தையோட அடையாளம் அதோட பெயரால் மட்டும் உருவாகாது, அது பேசுகிற மொழியிலையும் அது வளர்ந்த கலாச்சாரத்திலையும் உருவாகுது. அந்த மொழியையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிற உரிமையும் இருக்குது. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னோட தாய்மொழியை பேசுறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் தன்னுடைய பாரம்பரியம், பழக்க வழக்கங்கள், கலை, பண்பாடுன்னு இதெல்லாம் அறிந்து வளர்றதுக்கு முழு உரிமை இருக்கு. ஒரு குழந்தை வந்து எந்த மொழியில பேசுது, எந்த சமூகத்தை சேர்ந்ததுன்னு யாரும் பாகுபாடு காட்டக்கூடாது. ஒவ்வொரு மொழியும் கலாச்சாரமும் மதிக்கப்படணும். இது மதிக்கப்பட வேண்டிய ஒரு உரிமை தான். அதே நேரத்தில் தன்னோட மொழியை நேசிக்கிறதுனா மற்ற மொழிகளை வந்து மதிக்க கூடாதுன்னு இல்லை, எல்லா மொழியையுமே எல்லா கலாச்சாரத்தையும் மதிக்கிற மனப்பான்மையை வந்து வளர்க்கறது இந்த உரிமையோட நோக்கத்தில் முக்கியமான ஒன்று. ஒரு குழந்தையோட தாய்மொழி, அதோட குரல், அதோட கலாச்சாரம், அதோட அடையாளம் தான் அந்த குரலும் அந்த கலாச்சாரமும் எப்பயுமே நிலைச்சிருக்கிறதுக்குலாம் இந்த உரிமையை வந்து மதிப்போம்.
6: ஓகே, கண்டிப்பாக குழந்தைகளோட ஒரு முக்கியமான உரிமை பற்றி தெரிஞ்சாச்சு. அடுத்ததான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தமிழ் எழுத்துல ஒரு எழுத்து மட்டும் சொல்லுவோம், அந்த எழுத்துல இருந்து தொடங்கக்கூடிய ஊர் பெயர், படம், காய்கறி, இது மூணுத்தையும் கரெக்டாக சொல்லி மூணு பாயிண்ட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான விருப்ப பாடல் கிடைக்கும். அந்த வகையில் நேயர்களுக்கான கேள்வியாக சொன்னது தா குறில் எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு ஊர், ஒரு படம், ஒரு காய்கறி. சரி, நம்ம சாதிக் தம்பிக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, சொல்கிறீங்களா?
5: தாழ இது
6: என்ன ஊர் இருக்கு?
5: ஊரா?
6: ஆ,
5: வெஜிடபிள்ஸ் எல்லாம்
6: ஆ. சரி சொல்லுங்க.
5: தக்காளி.
6: தக்காளி வெஜிடபிள் இருக்கு. ஏதாவது ஒரு படம் பேர் தெரியுமா?
5: தாய் படம் அது.
6: சரி ஓகே, அது நெடில் எழுத்துல போயிடும், அதனால நேயர்கள் கிட்ட கேட்போம். சரிங்களா, நேயர்களுக்கு வந்து இந்த தா அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய ஊர் பேரு, படம் பேரு, காய்கறி, இது மூணு தெரியும் அப்படின்னா கண்டிப்பா கால் பண்ணி சொல்லலாம். 7094 4399999 அப்படிங்கிற நம்பருக்கு அப்படி பிஸியா இருக்கிறவங்க மெசேஜ் மூலமா கூட பதில் சொல்லிட்டு விருப்ப பாடல் கேட்கலாம். அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்க

0: நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் கேட்டுட்டு இருப்பது நம்ம கடல் ஓசேஎஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 6:27 ஆயிருச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
1: முகமது சாதிக்.
2: நான் நித்யஸ்ரீ.
0: அடுத்ததான் நம்ம முகமது சாதிக்குமே ஒரு புக்கை வாசிச்சுட்டு இருந்தாங்கல்ல, வாசிக்கலாமா?
1: அவங்க அப்பா என்னடா சாட்டையில அடித்தாரு, நேத்து ராத்திரி சாப்பிடும்போது அதே நினப்பே இருந்துச்சு. கீர்த்தனா, உன்னோட பயத்தை எப்பத்தான் விட போறடா? அந்த வித்தைக்காரங்க எங்க தங்கிருக்காங்கன்னு எனக்கு தெரியும்.
2: சரி ஓகே, இதுக்கப்புறம் கதையில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கேள்விக்குமே நேயர் ஒருத்தவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது தா குறில் எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு ஊர் படம், அப்புறம் வந்து ஒரு காய்கறி பேர் கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்காக வந்து சகுபா சாதிக் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்து வேதாலயிலிருந்து மெசேஜ் மூலமாக பதில் அனுப்பியிருக்காங்க. ஒரே சாதிக் தம்பி பேராக வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வருது. இன்னும் நிறைய சாதிக்லாம் கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். இந்த பதில் என்ன அப்படிங்கிறத கேட்டலாம்.
3: தங்கச்சி மடம், தக்காளி, தளபதி. பாடல் உங்கள் விருப்பப்படி.
2: ஓகே, ஊர் பேர் வந்து தங்கச்சி மடம் சொல்லியிருக்காங்க, படம் வந்து தளபதி, அப்புறம் வந்து காய்கறி வந்து தக்காளி அப்படின்னு 3 பாயிண்ட்டும் எடுத்து அவங்க இந்த ஒரு கேமில் வின் பண்ணிட்டாங்க. கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் இந்த ஒரு கேமில் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக கார்த்திகா, அவங்களுமே அவங்களோட தகவல் சொல்லுவாங்க.
0: ஒரு வீட்டில் 2-3 குழந்தைங்கன்னு இருந்தால் ஒருத்தங்களுக்கு மட்டும் ரொம்ப அதிகமான அன்பு, இன்னொருத்தவங்க மேலே வந்து கவனமே இல்லாமல் இருந்தால் இதை இந்த பாகுபாடு வந்து அவங்கள ரொம்ப பாதிக்கும். ஒவ்வொரு குழந்தையுமே தனித்துவமானவங்க தான், அவங்களோட குணம் திறமை வேறுபடும். ஒருத்தவங்க படிப்பில் ஆர்வமாக இருந்தால் இன்னொருத்தவங்க பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, டிராயிங் பண்ணுறதுன்னா அதிலலாம் ஆர்வமாக இருப்பாங்க. அதனால ரெண்டு குழந்தையுமே வேறு வேறு மாதிரி நடத்தக்கூடாது. இதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே பொறாமை, கோபம், கசப்பு உருவாகும். அதனால ரெண்டு பேரையுமே சமமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதனால அவங்களும் எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயும் அந்த பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆகும். வீட்டில் ஒரு குழந்தைக்கு மட்டும் அதிகமான பொறுப்பு கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைக்கு எந்த பொறுப்புமே கொடுக்காமல் இருக்கிறதுமே பாகுபாடு தான். ஒவ்வொரு குழந்தையுமே விலைமதி பெற்ற பொக்கிஷம் தான். அதனால பெற்றோர்களும் அவங்க பாகுபாடு இல்லாம பாதுகாத்துக்கணும். அந்த சமமான பாசம் தான் வாழ்நாள் ஃபுல்லாவே மனசுல அழியாத நம்பிக்கையா இருக்கும்.
2: ஓகே, அடுத்த கேள்வி நேயர்களுக்கு என்ன அப்படின்னா, நான் நெடில் எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு ஊர் பேரு, ஒரு படம், அப்புறம் வந்து ஒரு காய்கறி பேர் வந்து உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லலாம். 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக ஜோதா அக்பர் அப்படிங்கிற படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் அவங்களோட இசையில ஸ்ரீனிவாஸ் அவங்க பாடின ஒரு பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் 6:41 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா மற்றும்
5: முகமது சாதிக்.
6: நான் நித்யஸ்ரீ. அடுத்ததா நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
6: உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து
7: பேசுறீங்கண்ணா? பேரு கோகுல், பெரம்பலூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்க.
6: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நல்லா இருக்கேன்.
6: காய்கறி
7: நாகப்பட்டினம் மாவட்டம்.
6: நானும் ரவுடி தான். சரி, ஓகே. நான் நீங்க வந்து மூணு பதிலுமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
7: சிறைப்படத்துல இருந்து நீலவத்தி பாடல் போடுங்க.
6: அண்ணா, அடிக்கடி இந்த பாடல் கேக்குறீங்களே, வேற பாடல் வேணுமாண்ணா?
7: வேற பாடல் ஒன்னும் ஐடியா இல்லைங்க. இந்த பாடல் நமக்கு ஒரு ஃபேவரட், சீல் போட்டா நல்லா இருக்கும்.
6: ஓகேண்ணா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
7: ஓகே ஓகே
6: ஓகே. கோகுல் அண்ணாவும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து கலந்துக்கிட்டு அவங்களுக்கான பதில்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் சாதிக் தம்பியுமே வந்து ஒரு சில பகுதிகள் வந்து புத்தகத்தில் வாசிக்க போகிறாங்க. வாசிச்சு காமிங்க சாதிக்.
8: எங்க கீர்த்தனா, மாரியம்மன் கோவிலில் தானே.
6: சரி, ஓகே. இன்னொரு நேரம் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
9: வணக்கம் நித்யஸ்ரீ, சாதிக், கார்த்திகா, எல்லாம் எப்படி இருக்கீங்க?
6: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன்ப்பா, நன்றிப்பா.
6: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறத கேட்டிங்களா?
9: கேட்டேன்ப்பா. நானு பிரதீக்ஷாவுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க. நானும் ஒவ்வொரு வாரம் பேசணும்னு நினைக்கிறது, அந்த நேரத்துல என்னால பேச முடியாம போயிடுதா, அதனால சொல்ல முடியல.
6: ஓகேக்கா, கண்டிப்பா உங்களோட வாழ்த்துக்களை நாங்க உங்ககிட்ட கன்வே பண்ணிடுறோம். ரொம்ப நன்றிக்கா. உங்களோட
9: பாட்டு ரொம்ப நல்லா பாடுற, அப்படி நானும் பேசிட்டு ஒரு பாட்டாவது கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என்னால அந்த நேரத்துல பேச முடியுது. அவங்க 1 hour தானே இருக்கிறாங்க.
6: ஆமாக்கா, ஆமா.
9: என்னால பேச முடியல, அதனாலதான் மிஸ் ஆகுது.
6: பரவாயில்லக்கா, கண்டிப்பா வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். ரொம்ப நன்றிக்கா. இன்னைக்கு வந்து உங்களுக்கான எழுத்து என்ன அப்படின்னு சொல்லிடட்டுமா?
9: சொல்லுங்க.
6: பா குரில் எழுத்துல தொடங்கக்கூடிய ஒரு ஊர் பேரு, படம், அப்புறம் ஒரு காய்கறி பேர்.
9: பா குரில் எழுத்தா?
6: ஆமாக்கா.
9: பா வந்து பண்ருட்டி ஊரு.
6: ஓகே.
9: பல்லாண்டு வாழ்க சினிமா.
6: ஓகேக்கா.
9: அப்புறம் காய் சொல்லணுமா?
6: ஆமாக்கா.
9: என்ன காய்ப்பா? டக்குன்னு வர மாட்டேங்குது. என்ன சொல்லலாம்?
6: என்ன பாடல் வேணும்?
9: எனக்கு வந்து ஆடுகளம் படத்துல இருந்து ஐயோ நெஞ்சு அலையுதே அந்த பாட்டு கொடுக்குறீங்களா?
6: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
9: நன்றிப்பா.
6: ஓகே, நம்ம வசந்தி அக்காவும் இன்னைக்கான நிகழ்ச்சியில் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணி கேமில் வின் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் சாதிக் தம்பியும் ரொம்ப நேரம் காத்திருக்காங்க. வாசிங்க சாதிக்.
8: மாரியம்மன் கோவிலில் தானே தென்னந்தோப்பு இருக்குள்ள அங்கத்தான் பெரிய பொறுவை போர்வை மாதிரி இருக்கிறதை கம்பு வச்சு கட்டி உள்ளர இருக்கிறாங்க. நேத்து கோயிலுக்கு போகும்போது பார்த்தேன்.
6: சரி ஓகே, இதோட கதை வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் என்னென்னலாம் விஷயங்கள் நடந்திருக்கும் அந்த வித்தைக்கார சிறுமி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில், அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக நாளை கழிச்சு, ஏன்னா நாளைக்கு நம்மளோட நிகழ்ச்சி இருக்காது இல்லையா, அதனால திங்கக்கிழமை கண்டிப்பாக எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருது. நிகழ்ச்சி மட்டும் நிறைவு பகுதி கிடையாது, கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் என்னோட பகுதியுமே நிறைவுக்கு வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்களை அக்செப்ட் பண்ணி எல்லாரும் சூப்பராக கேமில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். இன்னைக்கு காற்றோட வேகம் 18 கிலோமீட்டரில் இருந்து 38 கிலோமீட்டர் வர தென்மேற்கு அப்புறம் மேற்கு திசையிலிருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்திலிருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, கடைசியாக போகும்போது ஒரு குட்டி கருத்து ஒன்று சொல்லிக்கிறேன். எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை இழக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து புதிய விதை ஒன்று நடப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம சாதிக் தம்பி மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இது கொஞ்சம் பெரிய அட்வைஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஆனாலுமே இது நான் ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம், அதை வந்து நேயர்கள் கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததாக நேயர்கள் கேட்ட பாடலுமே வந்துட்டுருக்கு. இன்னைக்கான நிகழ்ச்சியில் மட்டும் கிடையாது, கடலோடு விளையாடு நிகழ்ச்சியிலேருந்தே உங்கள்கிட்ட டாட்டா பை பை சொல்லி கிளம்புறது நான் நித்யா ஸ்ரீ மற்றும்
4: முகமது சாதிக். கார்த்திகா இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4.
8: அனைவருக்கும் டாட்டா.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10 12
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னம்மா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறேன்ல, அதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு திங்கள் முதல் சனி வரை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுதிரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். உலகத்துல இருக்கக்கூடிய பாரம்பரிய தொழில்கள்ல ஒண்ணு நம்மளுடைய மீன்பிடி தொழில். மீன்பிடி தொழில் இன்னைக்கு வேணா நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கலாம், குறிப்பா நிறைய நவீனத்துவம் பட்டிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாரம்பரியமா தான் நடந்துட்டு இருந்தது மீன்பிடி தொழில். விசைப்படகுகள் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா விசைப்படகுகளா இருக்கட்டும் நாட்டுப்படகுகளா இருக்கட்டும் இரண்டுமே நிறைய வளர்ச்சிகளை சந்திச்சிருக்கு. குறிப்பா மீன்பிடி முறைகள் நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மீன்பிடி தொழிலுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு கேட்டோம்னா, முதல்ல நம்மளுடைய கடல் ஆரோக்கியமா இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட் தேவை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீன்பிடி படகுகள், மீன்பிடி வலைகள், இன்னும் இதர உபகரணங்கள் எல்லாமே தேவைப்படும் ஒரு மீன்பிடி தொழிலை செய்யறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளி ஒரு மீன்பிடி தொழிலை ஆரம்பிக்கணும்னா அவருக்கு நிறைய முதலீடு தேவைப்படுது. இதெல்லாம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய மீன்பிடி தொழிலில். இன்னைக்கான கேள்வியாக நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம்னா, என்னென்ன வலைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தணும், என்னென்ன வலைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுல நம்மளுக்கு முழுவதுமான விழிப்புணர்வு இருக்குதா அப்படின்றத தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி, கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: என்னுடைய பேர் மரியாதைக்கும் தனியற்றிலிருந்து பேசுகிறேன்.
2: நம்மளுடைய மீன்பிடி தொழில் அப்படின்றது ஒரு நவீனமான தொழில் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி வந்து அது ஒரு பழமையான தொழில் அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரிய தொழில்கள் இன்னமும் கூட நிறைய நடந்துகிட்ருக்குது. இதில் என்னென்ன வலைகளை பயன்படுத்தணும், என்னென்ன வலைகளை பயன்படுத்தக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு நம்ம எல்லாருக்குமே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
3: நமக்கு வந்து என்ன ஒரு விஷயம் தெளிவாக தெரியும்னா, என்ன வலைகளை பயன்படுத்தலாம், என்ன வலைகளை பயன்படுத்தக்கூடாது. அது வந்து கடல் வளத்தையும் கடல்வள உயிரினங்களையும் என்ன விதத்தில் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறது மீனவ சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியத்தான் செய்யும். இருந்த போதிலும் காலம் மாற மாற மீன்பிடிப்பு தொழில் வந்து நவீனத்துவத்தை நோக்கி செல்ல செல்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையும் இருவேறு பெருங்காரணங்கள் தான் இருக்குது. ஒன்று, மீன்பிடி படகுகளுடைய அளவும் மீன்பிடி படகினுடைய வேகமும் கூடியது ஒரு காரணம். இரண்டாவது வந்து, அதாவது அதிக சேதம் ஏற்படாத அதிக நாள் நீடிக்கக்கூடிய வலைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இது ரெண்டையும் பயன்படுத்தும் போது தான் அந்நிய செலவணியை அதிகமாக ஈட்டித்தரக்கூடிய அளவுக்கு நம்ம அதிகமான மீன்களை வந்து கடல்லேருந்து நம்ம எடுக்க முடியும். அப்போ என்னென்னா, நம்ம தொடக்கத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து இயற்கை நூலால் செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தினார்னா அந்த காலங்களில் மக்களுடைய பெருக்கம் அதிகம் கிடையாது. அப்போ அது அந்த காலத்துக்கு சரி. ஆனால் இன்றைய காலத்திற்கு பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்து அதன் மூலம் இந்தியாவிற்கு அதிகமான அந்நிய செலவணி ஈட்டித்தரக்கூடிய ஒரு மாபெரும் தொழிலாக வந்து மீன்பிடி தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போதும், அதற்கு தேவையான அளவுக்கு மீன்களை வந்து பிடித்து அதை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு போகும்போது அதற்கான அந்த மீன்பிடி திறன் வந்து அதிகரிக்கத்த வேண்டியிருக்கும். அப்போ இந்த வலையை பயன்படுத்தலாம், அந்த வலையை பயன்படுத்தலாம், இந்த வலையை பயன்படுத்தக்கூடாது, அந்த வலையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்னா, சில குறிப்பிட்ட அந்த மீன்பிடி பகுதிகளில் தொடர்ச்சி அந்த தொழிலை மேற்கொள்ளும் பொழுது இயற்கை சமநிலைக்கோ கடற்படுகைக்கோ எந்த ஒரு பெரிய அளவில் சேதாரமும் ஏற்படுறது கிடையாது. ஆனால் சில நேரங்களில் தவறுதலாகவோ அல்லது ஆர்வக்குளரின் காரணமாக அந்த சில குறிப்பிட்ட இயற்கை வாழ் உயிரினங்கள் வளரக்கூடிய பகுதிகளில் அந்த மீன்பிடி தொழிலை செய்யும் போது தான் அந்த மாதிரி இயற்கை சமநிலை கெடுது. ஆனால் வழக்கமாக வந்து அந்த மீன்களை வந்து பெருங்கூட்டமாக வரக்கூடிய மீன்களை மீனவர்கள் வந்து பிடிக்கலைன்னா அது வீண கடலில் இருந்து அழிந்து போகும். இப்போ அது வந்து எந்தவித பயனும் இல்லாமல் இறந்து அழிந்துவிடுவதை விட அதை வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பொருளாக மாற்றுறதுன்னு சொல்கிறது வந்து மீன்பிடி தொழிலில் மட்டும்தான் சாத்தியம். மற்ற தொழில்களில் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் அதை பிடிக்காமல் போட்டீங்கன்னா ஒரு 20 டன் சீலா மீனை பிடிக்காமல் போட்டால் அது கடலில் தான் இறந்து போகும். 22 சீலா மீனையும் வந்து வேற அதை விட பெரிய மீன் எதுவும் கொண்டு தின்று மாவளத்தையும் அப்படி கிடையாது. இன்னொரு கடல்னு சொல்கிறது பெரியது, மிகப்பெரியது. அந்த கடலில் வந்து இந்த வலைகள் வந்து பயன்படுத்தப்படுறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் என்னென்னா, ஒரு சில உயிரினங்களுக்கு சில ஆபத்துகள் அந்த வலைகளால் ஏற்படாத வண்ணம் அந்த வலைகளை வடிவமைக்கலாம். அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து உதிர்ந்து போனாலோ உடைந்து அதுக்குள்ளே கடல் பகுதியில் உளுந்துட்டாலோ இல்லை அந்த பொருட்கள் வந்து இந்த அங்கே உள்ள சில இயற்கை உயிரினங்கள் நம்மளால் உணவாக உட்கொள்ளப்படாத ஆனால் சில கடலுடைய செழுமையை மேன்மைப்படுத்தக்கூடிய உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற வண்ணம் அதில் தாக்காத அளவுக்கு நம்ம அந்த வலைகளை வடிவமைக்கலாம். அந்த வலைகள் வந்து உடைய சேதமடைந்த பகுதிகள் கடல் பகுதியில் உழுகாமல் பாதுகாக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தி செய்யலாம். இப்போதைக்கு வந்து என்னென்னா, ஒரு பகுதியில் வந்து ஒரு வலை வந்து சரியான முறையில் சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த வலை வந்து இந்த பகுதிக்கு வருது. அது வந்து என்ன நோக்கத்தில் வருதுன்னா, அதிகமான சேதம் ஏற்படுறது கிடையாது அப்படி சொல்கிற அடிப்படையில் கொண்டு வருது. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு கடற்படையினுடைய ஆழத்துக்கு தக்கன, அந்த கடற்படையுடைய தன்மைக்கு தக்கன, அந்த பகுதியில் காணப்படுற மீன்களுடைய வருகைக்கு தக்கன அந்த வலையை பயன்படுத்தினால போதும். அதை விடுத்துட்டு வந்து வேறொரு பகுதியில் அந்தந்த கடல் ஆழத்துக்கு தக்கன வந்து பயன்படுத்த சொல்கிறதா, அதே வலையை இங்கே பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.
2: பாடல்களை தொடர்ந்தும் மரிய ஆரோக்கியமானா நிறைய விஷயங்களை சொல்ல போறாங்க. தொடர்ந்து கேட்கலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: உண்மையாகவே ரொம்ப அருமையான கருத்துக்களை சொன்னீங்க. ஒரு வலை, அதை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு பக்குவமாக கையாளலாம். இப்போ நிறைய நம்ம வந்து கவனிப்போம் பேய் வலைகளை வந்து மறுசுழற்சி பண்ணுறது. அதே மாதிரி இப்போது விசைப்படகுகளையுமே பார்த்தோம்னா வலைகளை வந்து மறுசுழற்சி செய்கிறாங்க. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது அதானே, பொருட்களை வீணாகாமல் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தவிர்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து மறுசுழற்சி செய்யலாம் இல்லையா. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: வலைகளை வந்து மறுசுழற்சி பண்ணக்கூடிய அதை வந்து என்ன நடக்குதுன்னா, அது நடக்க தான் செய்யும். அதாவது வலைகள் வந்து பெரும்பாலும் ஒரு மீனை ஒரு மீன்பிடி வலையில் வந்து அதிகமான பாடு வந்துட்டால் பெரும்பாலும் அந்த வலை கடைசியாக கிழிந்து போகிற வரைக்கும் அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அதிக சேதம் ஆகிற வரைக்கும் அதையே தான் திரும்ப பயன்படுத்துவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதனுடைய அந்த அமைப்பு அந்த கட்டமைப்பு மாறிடக்கூடாது, மாறினா அந்த பாடு வராது. அதனால் அப்போ அதே சமயத்தில் வந்து பாடு வரலைன்னு வைங்களேன், இன்னும் வந்து புதிய புதிய வலைகளாக உருவாக்கிட்டு இருப்பாங்க. அப்போ புதிய புதியதாக வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்குகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துறோம்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வலைகள் வந்து இந்த படகினுடைய வேகத்துக்கும் இதனுடைய அளவு தக்கன எடுத்து இந்த வலையை தான் நம்ம பயன்படுத்த முடியும். வேறு வேறு எந்த வலையும் பயன்படுத்த முடிய அப்போ வேறு வழியே கிடையாது இதுக்கு. ஆனால் என்னென்னா, சில உயிரினங்கள் அதில் சிக்கும் போது தான் அதில் தட்டி விட்டுறலாம். சில உயிரினங்கள் வந்து உயிருடலிருந்தால் அதை விடுவிச்சு விட்டுறலாம். அந்த காரியங்களை செய்யலாம். இன்னொரு கடலில் வந்து ஆழ்கடல் பகுதியில் போய் வலை இழுவிட்டு வரும்போதும் இப்படி இதெல்லாம் வந்து தனித்தனியாக போயிடணும் அப்படின்னு எதுவும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா எல்லாமே சேர்ந்து தான் வரும், எதையும் விடுவிக்க இயலாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, வலைகளை பொறுத்தவரை எப்படின்னா, எல்லாமே கொல்லும் தன்மையாக தான் இருக்கும். எந்த வலையும் கொல்லாத தன்மை உள்ள வலை கிடையாது. அது ஒரு கொல்லுங்கருவி தான். அந்த கொல்லுங்கருவியை பயன்படுத்தி தான் நம்ம இதையே பிடிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வலைகளை வந்து மறுசுழற்சி பண்ணுறதுக்கு இந்த மறுசுழற்சியுடைய பொருட்களை வாங்கக்கூடிய வியாபாரிகள் வாங்கி கொண்டு போகிறாங்க. இதனுடைய அந்த சிதறியப்பட்ட இதுகள் இருக்கு இல்லையா, சின்ன தும்புகளை கூட வாங்கி அதை கூட வியாபாரிகள் வாங்கிக்கிறாங்க. அதனால் கடலோர பகுதிகளில் வந்து அந்த தும்புகள் கூட பெரிய அளவில் கிடையாது, குளிர்கிடையே அதை கூட பொறுக்கி எடுத்துக்கொண்டு போய் வித்துறாங்க. அந்த பழைய மாடுகளை வந்து பழைய மாடுகளையும் வாங்கிக்கிறாங்க, துண்டிக்கப்பட்ட புதிய மாடுகளையும் வாங்கிக்கிறாங்க. இந்த வலைகளை கொண்டு போய் உருக்கி அதை பிளாஸ்டிக் பொருட்களாக மறுசுழற்சி பயன்பாட்டுக்கு தோதான பொருட்களாக மாற்றிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இதில் வந்து பழைய வலைகளை எடுத்து கோழிப்பணிகளுக்கு பறவை வளர்ப்பு கூடங்களுக்கு வந்து வலைகளை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று, இப்போ இதில் உள்ள பழைய மாடுகளில் ஓரளவுக்கு நல்ல உறுதியான மாடுகளை எடுத்து செம்மறி ஆட்டு கிடைகள் போடும்போது அந்த கிடைகளுக்கு சுத்தியான அடைப்பு வெடிகளுக்கு உருவாக்குறாங்க. அப்புறம் வந்து இதில் சில இடங்களில் வந்து இந்த சில பகுதிகளில் வந்து திராட்சை தோட்டங்களுக்கு வந்து, அதாவது நிழல் அந்த நிழல் குறைக்கு கீழே அடிப்போகிறதுல அந்த நிழல் குறைகள் மாதிரியும் அது சில போய் அந்த திராட்சை செடிகளுடைய அந்த பழத்தோட்டங்களுக்கு வந்து அந்த கொடிகள் வந்து படர்ந்து தாங்குறதுக்கு அந்த பந்தல்களாகவும் இந்த வலைகளை வந்து பழைய வலைகளை வாங்கி வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்படி வந்து அந்த பழைய அந்த வலைகள் வந்து மறுசுழற்சியில் வந்து இது போன்ற பல விஷயங்களுக்கும் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்குது.
1: ரொம்ப அருமையாகவே நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி நான் உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
2: நன்றி ஐயா.
0: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4, சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போயி மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு தான் இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலா வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: வணக்கம் அண்ணா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
5: வணக்கம் அண்ணா, நான் தெக்குவாடி முதல்மனையிலிருந்து கருப்பையா பேசுகிறேன்.
4: உலகத்திலேயே ஒரு பாரம்பரியமான தொழில் அப்படின்னா அது மீன்பிடி தொழில் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், நவீனமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நவீனமாயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு பெரிய நவீனத்தை வந்து நோக்கி மீன்பிடி தொழில் இன்னமும் போய்கிட்டு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் பார்த்தோன்னா படகுகள், வலைகள், இது எல்லாமே. இதில் வலைகளில் என்னென்ன வலைகளை நம்ம பயன்படுத்தணும், என்னென்ன வலைகள் இயற்கைக்கு புறமானது, என்னென்ன வலைகள் வந்து நம்மளுடைய மீன்பிடி தொழிலுக்கு எதிரான வலைகள் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோன்னு நினைக்கிறீங்களா?
5: நிறையா வகைகள் இப்போ வந்து சிறு சிறு தொழில்கள்லேருந்து பெரிய தொழில் வரைக்கும் இப்போ ஆகிட்டு இருக்கும். மொதல் சிறு தொழில்கள்லேருந்து ஆரம்பித்து இப்போ பெருங்கொண்ட தொழில் வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து 10 பேர் தொழில் பண்ண இடத்துல 10,000 பேர் தொழில் பண்ணுற அளவுக்கு நம்ம மாவட்டத்திலேயே அதிகமான அளவுக்கு தொழில் வளம் கூடிருச்சு. தொழில் வளம் கூடிருச்சுன்னா விலைவாசிகளும் ஏறினதுனால, இப்போ டெக்னாலஜி வளர்ச்சி இருக்கிறதுனால மொதல் நூல் வலைகளில் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். முன்னும் நூல் வலைகளில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த மீன்கள் வந்து வந்து இறங்குற இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போகாது. அந்த மீன் நம்ம பிடிக்கிற வரைக்கும் அங்கே நின்று பிடிப்பட்டுட்டு தான் போகும். இப்போ வந்து இந்த கொஞ்சம் இன்னைக்கு வர்ற மீன் நாளைக்கு வராது, மாற்று இடத்துக்கு போய் தான் படும். அந்த மீனை நம்ம தேவத்தி போய் பிடிக்கிற மாதிரி இருக்குது. மொதல் வந்து நம்ம ஆரம்ப காலத்தில் வந்து மீனாக வந்து நம்மளுக்கு படும், இப்போ நம்ம அந்த மீனை ஓடி ஓடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. 5 மைலுக்கு பிடிக்கிற மீன் அடுத்த நாள் 10 மைலுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு அடுத்த நாள் 15 மைலுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி காலகட்டங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து விழிப்புணர்வு நிறையா வந்திருக்கு, நிறையா இதுகளை அந்த லைட் போட்டு

0: மீன் பிடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிச்சி வந்ததெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சுட்டு தான் வர்றாங்க. வளத்தொழில்கள் இப்போ நூல் வலை வந்து அதிகமாக தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சீசன்களில். மித்த சீசன்கள்லையும் இந்த தங்குசி வளத்துக்களை தொழில் பண்ணுறதுகளை கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா நம்ம கடல் வளம் இன்னும் அதிகரிக்கும் தான் நான் நம்புகிறேன்.
1: ரொம்ப அருமையாகவே உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
0: ஆ, ரொம்ப நன்றி அண்ணா.
1: என்னென்ன மீன்பிடி வலைகளை பயன்படுத்தணும், என்னென்ன மீன்பிடி வலைகளை பயன்படுத்தக்கூடாதுன்ற விழிப்புணர்வு எவ்வளோ தூரத்துக்கு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மீன்பிடி தொழில பாரம்பரியமா இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இன்னமும் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா படகுகளா இருக்கட்டும், அதுல பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள்ல வலைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னமும் கூட சில பாரம்பரியமான முறைகளை பின்பற்றப்படுது. இதுல ஒரு சில குறிப்பிட்ட தொழில் முறைகள்ல மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நூல் வலைகள். இந்த நூல் வலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் முழுவதுமாக மீன்பிடி தொழிலில் பயன்படுத்தக்கூடிய வலைகளாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு தான் ஒரு குறிப்பிட்ட சில தொழில்களில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இதனால கடலுக்கு நிறைய நன்மைகளும் கூட இருக்குதுங்க. முதல்ல அந்த இயற்கையான நூல் வலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தயாரிக்கிறதுக்கு மெல்லிய கயிர்கள் பயன்படுத்தப்படுது இன்றைய காலங்களில். ஆனால் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இயற்கையான புல், கொடிகள், செடிகள், நார்களை வச்சுலாம் இந்த வலைகளை பின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பகுதிகளில் இந்த தேங்காய் நார்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய நூல் வலைகள் இப்போவும் கூட கிடைக்குது. இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய போட்டியாடு பகுதியில் கருவாடு காயை போடுற இடங்களில் அதிகமாக இந்த நூல் வலைகளை உங்களால் பார்க்க முடியும். அதே போல நூல் வலைகள்ல இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இது குறிப்பிட்ட வகையான மீன்களை மட்டுமே பிடிக்க பயன்படுத்தப்படுது. அது மட்டும் இல்லாம வளர்ச்சி அடைந்த மீன்களை மட்டும்தான் இதனால பிடிக்க முடியும். அதனால நூல் வலைகள் வந்து கடல் வளத்துக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதுல மக்கும் தன்மை இருக்கும். அதனால சில வருடங்கள்லயே மக்கக்கூடிய நூல் வலைகள் ஒரு சில குறிப்பிட்ட தொழில் முறைகள்ல மட்டுமே இருக்கிறது வருத்தமான ஒரு விஷயமும் கூட. சரி, தங்கூசி வலைகள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பாடல்களுக்கு அப்புறமா சொல்றேன், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எங்கேயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அதை பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்டதான் போறோம், ஆனா சுடதான செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான், சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறது கிடையாது. அப்படி பண்றதும் ரொம்ப

0: குறைவு தான். மாறா சூரிய கதிர்கள் முதல்ல நீர்பரப்பு நிலப்பரப்பு தான் முதல்ல வெப்பப்படுத்தும். இப்படி சூடான நிலப்பரப்பு தான் வெப்பத்தை அப்படியே காத்துக்குமே கடத்தும். அதனால காத்தும் சூடாகுது. ஆனா மழை மேல போக போக இந்த எஃபெக்ட் கம்மியாகுது. இதனாலதான் மலை பிரதேசங்கள்ல குளிர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்குது. இனிமே யாராவது மலை பிரதேசங்கள் போகும்போது குளிருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். தங்கூசி வலைகள், இந்த தங்கூசி வலைகள் பாத்தீங்கன்னா இதுல பயன்படுத்தக்கூடிய நூல்கள் ரொம்ப உறுதியா இருக்கும். மீன்பிடி தொழிலை தவிர்த்து தங்கூசி நூல் அப்படின்றது யானை பாதுகாப்பு வேலிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. காரணம் இதோடைய வலிமை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமா. அதே போல நீடித்து உழைக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கிறதுனால இதை யானை பாதுகாப்பு வேலிகள்லையும் அதே போல மீன்பிடி தொழிலையும் பயன்படுத்துறாங்க. குறிப்பா தூண்டில்லாம் போடுறதுக்கு இந்த தங்கூசி நூல்கள் பயன்படுது. தங்கூசிகள் மூலமா நம்ம வலைகள் தயாரிக்கும் பொழுது அது நிலத்தையும் சரி கடலையும் சரி பயங்கரமா பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் கடல்ல எப்பயுமே நீரோட்டங்கள் போய்கிட்டே இருக்கும். இந்த நீரோட்டங்களுக்கு நடுவுல இந்த தங்கூசி வலைகள் போடும் பொழுது தங்கூசி வலைகள்ல இருந்து ஒரு சவுண்டு வருமா. இந்த சவுண்டு மற்ற மீனினங்களை பாதிப்புக்குள்ளாக்கும். அதாவது மிரண்டு போய் அது ஓடி போக ஆரம்பிக்குமா. அந்த மாதிரி ஓடி போகும் பொழுது மற்ற இடங்களுக்கு போய் வாழ ஆரம்பிக்கும். அதனால அந்த சவுண்டு வந்த இடத்துக்கு மறுபடியும் வராதான். இது மட்டும் இல்லாம நிறைய உயிரினங்கள் கடலுக்குள்ள சவுண்ட் அதாவது அதுக்குன்னு தனித்துவமான ஒரு ஒலிகளை வச்சுதான் அது என்ன பண்ணும்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தகவல்களை பரிமாறிக்கும். இந்த மாதிரி தகவல் பரிமாற்றத்துக்கும் கூட இந்த வலைகள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தங்கூசி வலைகளில் சின்ன சின்ன மீன்களை கூட பிடிக்க முடியும். அதனால வந்து இது கடலை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இது பேய் வலைகளா மாறி 100 ஆண்டுகள் கடல்லே சுத்திக்கிட்டே இருக்குமா. ஏன்னா இதுக்கு சீக்கிரமா மக்கி போற தன்மை இல்லை. அதனாலதான் இதை வந்து தடை செஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய இடங்கள்ல இது வந்து பயன்பாட்டிலையும் இல்லை. சரி, உங்களுக்கு TED அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சொல்றேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். டிஇடி, டர்டில் எக்ஸ்க்ளூடட் டிவைஸ், அதாவது ஆமைகள் விளக்கு சாதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செயல்படுது தெரியுமா? இப்போ நம்மளுடைய மீன்பிடி பகுதிகளில் ஒரு சில வலைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மீனினங்களை மட்டுமே பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. குறிப்பாக அந்த கோலாவலை, சீலாவலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில மீன்கள் மட்டுமே தான் படும். அதே போல தான் இந்த குறிப்பிட்ட கருவி பார்த்தீங்கன்னா ஆமைகளை மட்டுமே மடிகளில் இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அது எப்படிப்பா ஆமையை மட்டும் தப்பிச்சு போக வைக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? எப்பயுமே ஆமைகள் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் சுவாசிக்கக்கூடிய ஒரு உயிரினம். அதனால அதுக்கு தண்ணிக்கு மேலே வந்து மூச்சு விடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதை காரணமாக வச்சு இதை வந்து நம்மளுடைய இழுவை மடிகளில் பொருத்தியிருப்பாங்க, மேல் பகுதியில் பொருத்தியிருப்பாங்க. குறிப்பாக அந்த மாதிரி மேல் பகுதியில் பொருத்தி இருக்கும் பொழுது ஆமைகள் அது வழியாக மேலே வந்து அதுக்கப்புறமா மூச்சு விடுறதுக்காக வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் அது வலையிலிருந்தும் தப்பிச்சு போயிடும். இதை மையமாக வச்சு தான் இதை 1970 கண்டுபிடிச்சாங்க. 1987 வருஷத்தில் ரால்மடிகள்லையும் இதை கொண்டு வரணும் அப்படின்னு மீனவர்கள் வலியுறுத்தினாங்களாம். அதனால ரால்மடிகள்லையும் கூட இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே போல் இந்தியாவில் 1996 அறிமுகப்படுத்தினாங்க. இது ஆமைகளை மட்டுமே தான் விடுவிக்கும் அப்படின்னு என்ன நிச்சயம்னு கேட்குறீங்களா? ஆமைகள் எப்பயுமே மேலே வந்து மூச்சு விடும், அதனால தப்பிச்சிடும். மீன்கள் இது மூலமாக தப்பிச்சிடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன்களுக்கு எப்பயுமே ஒரு பண்பு இருக்கும். என்ன அப்படின்னா மீன்களுக்கு எப்பயும் பின்னோக்கி நீர்ந்த தெரியாது. அதனால நம்மளுக்கு பிடிபட்ட மீன்கள் எப்பயுமே பிடிபட்டதாகவே இருக்கும், ஆமைகள் தப்பிச்சு போயிடும். இதை மையமாக வச்சு தான் இதை கண்டுபிடிச்சாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாலூட்டிகள் மற்றும் பறவைகள் விளக்கு சாதனம் கூட வந்துருச்சு. இந்த அளவுக்கு உயிரினங்களை வந்து பாதுகாக்கிற நோக்கில் அரசாங்கமும் சரி சில கண்டுபிடிப்பாளர்களும் சரி அதை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தோல் கொடுக்கலைனாலும் சரி அவங்கள உதாசீனப்படுத்தாமல் அவங்களுடைய கண்டுபிடிப்புகளை விமர்சிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். நம்ம மனித உடலுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, இந்த மூணு விதமான உயிரினங்களுக்குமே ஒரு உடலியல் அமைப்பை தரக்கூடியது எலும்புகள் அப்படின்னு சொல்லலாம். எலும்புகள் ஏதாவது ஒரு விதத்தில் அடிபட்டுருச்சு அப்படின்னா அது சரியாகிறதுக்கு 2-1 மாதம் வரைக்கும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அது ரொம்ப பெரிய அடியாக இருந்துச்சுன்னா வருட கணக்கு கூட ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்பு முறிவுக்கு பல மருந்துகளும் மருத்துவமும் இருக்குது. ஆனால் இயற்கையான ஒரு மருந்தும் மருத்துவமும் இருக்குதுன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அந்த மருந்து பார்த்தீங்கன்னா மீன்கள், மருத்துவம் பார்த்தீங்கன்னா சமையல். மத்தி, காணாங்கெழுத்தி, சால்மன், நெத்திலி இந்த மாதிரியான மீன்கள் பார்த்தீங்கன்னா அதிக கால்சியம் சத்து கொண்ட மீன் இனங்களாக இருக்குது. அதனால இதை குறிப்பாக நீங்கள் சாப்பிடும் பொழுது எலும்புகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் முழுக்க ஆரோக்கியம் பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் டி இருக்கக்கூடியது, விட்டமின் ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் B12 இருக்கும். இந்த மாதிரியான கடல் உணவுகளில் தனித்துவமாக இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறைய. அதில் கால்சியம் சத்தும் ஒன்று. கால்சியம் சத்து நம்மளுடைய உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது. குறிப்பாக தசை பிடிப்புக்கு கால்சியம் குறைபாடு காரணமாக இருக்கலாம். அதே போல் ரொம்ப சோர்வாக நீங்கள் காணப்படுறீங்க அப்படின்னா அதுக்கும் கூட கால்சியம் சத்து குறைபாடு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய நன்மைகளுக்கு கால்சியம் சத்து ஒரு முக்கிய மூலாதாரமாக இருக்குது. அதனால கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அன்பான உள்ளங்கள் கதை கேட்கறதுக்காக இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 அலை பாயுதே நிகழ்ச்சி. கதை சொல்றதுக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு கல்பனா ராஜகோபால் எழுதின திண்ணையை காணோம். கதைக்குள்ள போலாமா? அன்னைக்கு காலையில எந்திரிச்சதும் தங்களோட பூர்வீகத்தை பார்க்க போறதுக்கான குதூகலத்தோட ரொம்பவும் பரபரப்பா இருந்தாங்க ரூபாவும் சுபாவும். அவங்க பாட்டியோட பூர்வீகமான வீட்டை பாக்குறதுக்கு மும்பைல இருந்து கோயம்புத்தூருக்கு போறாங்க. அந்த வீட்டை பத்தி அவங்களோட பசங்களுக்கு அவங்களே சலிச்சு போற அளவுக்கு சொல்லி சொல்லி வச்சிருந்தாங்க. ஒரு தெருவையே அடைச்சு நிக்கிற பெரிய வீடு அது. பெரிய திண்ணை, பெரிய ஹாலு, பெரிய ரேலின்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த வீட்டை பத்தி ரூபாக்கும் சுபாக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்ப அந்த வீட்டை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட அவங்க கேட்காத நாளே இல்லை. அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது. ராணியோட பூர்வீக வீடுதான் அந்த பழைய கால வீடு. கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துலதான் அந்த பாரம்பரியமான வீடே இருக்கு. சுபா ரூபா இவங்களோட அம்மா தான் ராணி. ஹர்ஷவர்தன் ராணியோட வீட்டுக்காரர். பெரிய கடையோட கடல் மாதிரி இருக்கிற ஒரு அழகான அந்த வீடு ராணிக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. பொதுவாவே கிராமங்கள்ல எல்லா வீடுகளுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. அதாவது மச்சு வீடு, பெரிய வீடு, மதில் வீடு, கல்லு வீடு, குடிசை வீடு, குச்சி வீடுன்னு ஒவ்வொரு பேர் இருக்கும். அதே மாதிரிதான் ராணியோட அம்மா அப்பா வீட்டுக்கு கடை வீடுன்னு பேரு. தின்ன வீடுன்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஏன்னா ரெண்டு பாய்களை போட்டு படுக்கிற அளவுக்கு சாய்மானத்தோட கூடிய பெரிய திண்ணைகளும் பெரிய பெரிய தூண்களும் பெரிய சட்டங்களும் இருக்கும். அந்த வீட்டை பார்த்தாலே கப்பல் போல இருக்கும். காலங்களும் மாறிச்சு. பாட்டி வீட்டை அவங்களோட மாமா எல்லாம் வித்து நகரத்துக்கும் குடி போயிட்டாங்க. ராணிக்கும் கல்யாணம் ஆச்சு. மும்பைல போய் செட்டில் ஆகிட்டாங்க. காலங்கள் உருண்டோடி போனாலும் அந்த வீட்டோட பின்பக்கம் எல்லாம் விற்கப்பட்டாலும் அந்த பெரிய வீட்டோட ஒரு பகுதி ராணி பேர்ல தான் இருந்துச்சு. இப்போ அதை பார்க்க போறதுல ராணி மட்டும் இல்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கதை எல்லாத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? சொல்றேன். பாடல்களை தொடர்ந்து என்ன ஜருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. தன்னோட பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே அந்த வீட்டை பத்தின கதைய சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க ராணி. அது சாப்பாடு ஊட்டும் போதும் சரி, தலைய கோதி விட்டு தூங்க வைக்கும் போதும் சரி, ராணியோட ஆசை என்னன்னா அந்த பெரிய வீடு போலவே இன்னொரு வீட்டையும் கட்டணும். அதே மாதிரி அந்த வீட்டோட இன்னொரு பகுதியில நல்லா பெரிய திண்ணைய கூட கொஞ்சம் கட்டணும்ன்றதுதான் ராணியோட ஆசையாவே இருந்துச்சு. ஒரு வழியா கிராமத்துக்கும் வந்தாச்சு. அங்க போய் பார்த்தா ரூபாவும் சுபாவும் அதிர்ச்சியில மயங்கியே விழுந்துட்டாங்க. ரூபா கிருஷ்ணனும் சுபா கிருஷ்ணனும் ராணியோட செல்ல மகன்கள். வீட்டை பாக்குற ஆசையில வந்ததுல நான் என்ன எதிர்பார்த்து வந்தமோ அது இல்லைன்றத நினைக்கும் போது ரூபாக்கும் சரி சுபாக்கும் சரி பெரிய ஏமாற்றமா இருந்துச்சு. அங்க பழைய வீடு எதுவுமே தென்படல, எல்லாமே மாடி வீடா இருந்துச்சு. கட்டிடங்கள்லாம் பெருசு பெருசா இருந்துச்சு. பசுமையா இருந்த வயல்களும் காடுகளும் காணாம போயிருந்துச்சு. அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டி பிரம்மாண்டமா இருந்துச்சு. அந்த காலத்துல பார்த்த அந்த மரத்தடி கோயில் மட்டும் அப்படியே இருந்துச்சு. மத்த எல்லா தெருக்கள்லயுமே ஒன்னு ரெண்டு வீடுகளை தவிர எல்லாமே மாறி போயிருந்துச்சு. நாம ஒண்ணு நினைச்சு போய் அங்க ஒண்ணு நடந்திருந்தா இப்படி இருக்கும், அதே மாதிரிதான் அங்க இருந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. கதை எல்லாத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.
2: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
3: என்னங்க அது?

0: ஆனோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள் உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஆண்களுக்கு
2: பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
3: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
2: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க திண்ணையை காணோம் அப்படின்ற கதை. அவங்களோட பாட்டி வீட்டிலேயே பெரிய ஹால்ல முன்பக்கமா பெரிய யானை கதவு ஒண்ணுல பித்தளை பூட்ட பெருசா போட்டு பிரம்மாண்டமா அந்த கதவை வச்சிருப்பாங்க. கூடவே பக்கத்துல ரெண்டு பெரிய திண்ணைகளும் இருக்கும். பெரிய வாசல் தோரணம் போல இருக்கும். இன்னைய காலகட்டத்துல அந்த இடத்துல 3 காரை நிப்பாட்டலாம். அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். மழை நீர் வீணாகாம இருக்கிறதுக்காக ஹால்ல உள்பக்கமாவே ஒரு தொட்டியை கட்டி மழை தண்ணி எல்லாம் அதுல சேர்த்து வச்சு குழாயில விழுகிறபடி செஞ்சிருப்பாங்க. இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, குளிக்கிற அறையில ஜன்னல திறந்தா கிணறு தெரியும். கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அப்படியே கூட குளிச்சுக்கலாம். குட்டி பசங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில பாட்டி வீட்டுக்கு போறப்பெல்லாம் அந்த திண்ணையில உட்காந்துதான் ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களோடையும் விளையாடுவாங்க. இப்ப உங்க ரெண்டு பேரும் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற வயசுல இருந்தாலும் இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. திருவிழா, விசேஷம், அப்புறம் கரகம் எடுத்து வர்றது, காவடி எடுத்து வர்றதுன்னு எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த திண்ண வீட்டு பக்கத்துல இருந்துதான் ஆரம்பிப்பாங்க. ஒரு கிராமமே இருக்கிறது மாதிரி அந்த வீடு அவ்வளவு அழகா இருக்கும். பாட்டி வீட்டுல இருக்கிற அந்த பூஜை அறைக்கு போனா ஒரு கோயிலுக்கு போன உணர்வு அப்படியே கிடைக்கும். அங்க இருக்கிற தஞ்சாவூர் ஓவியங்கள் ரொம்ப கலை நயத்தோட அந்த ரூம் முழுக்க மாட்டிருப்பாங்க. ரூபா சுபாவோட தாத்தா ரொம்ப அழகா பாட்டு பாடி கடவுளையும் கும்பிடுவாரு. பூஜை செய்யற வேலையில அது கோயிலுக்குள்ள இருக்கிறது மாதிரியான உணர்வையும் ஏற்படுத்தும். ஊர்ல எந்த கோயில் திருவிழானாலும் இவங்களோட பாட்டி கிட்டதான் முதல்ல காணிக்க வாங்க வருவாங்க. சுபாவும் ரூபாவும் பெரிய வாயாடி பசங்க. லீவ்ல ஊருக்கு போனா வீட்டுல இருக்கவே மாட்டாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் போய் ஜாலியா விளையாடிட்டு வருவாங்க. அவங்களோட தாத்தா பெரிய மளிகை கடையும் நடத்திட்டு இருந்தாரு. அங்க அரிசி மூட்டைகள், சரசரமான ஜாமான்கள்னு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். டீ தூளு, ஷாம்பு பாக்கெட்டு, சர்ஃபு பாக்கெட்டு, அப்புறம் இன்னும் என்னென்ன வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் கடையை அடைச்சுக்கிட்டு இருக்கும். ரூபாக்கும் சுபாக்கும் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு வர்றதுன்னா ஜாலியா இருக்கும். சின்ன பிள்ளையிலேயே அம்மா சொல்லி சொல்லி வளர்த்த வீடு இல்லையா, நிறைய ஆசைகளோட அந்த பசங்க ஊருக்கு வந்ததுக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் இருக்கும்னு அவங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4. திண்ணையை காணோம் அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். ராணியோட அப்பா அம்மா வீட்டுல ஒரு படி மேல போய் பெரிய மதில் வீடு ஒண்ணு இருக்கும். அவங்க அந்த காலத்திலேயே குதிரை வண்டியும் வச்சிருந்தாங்க. குதிரை வண்டினா அந்த காலத்துல பெரிய காருக்கு சமமானது. அந்த குதிரைகளுக்கு கொள்ளு வச்சு வேக வச்சு கொடுப்பாங்க. அந்த கொள்ளு தண்ணிய ரசம் வைக்க சொல்லி அதையும் குதிரைகளுக்கு கொடுப்பாங்க. சின்ன தொட்டி வீட்டை ஒட்டி இருக்கும். அதுல எந்நேரம் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். வெளியில இருந்து பறந்து வரக்கூடிய பறவைகளுக்கு அது ஒரு நல்ல தாகம் தணிக்க கூடிய இடமா இருந்துச்சு. இப்போ மக்கள் தொகை பெருக்கும், அப்புறம் வசதி வாய்ப்புகளை மக்கள் அனுபவிக்க நினைக்கிறதுனால வீடுகள்லாம் மாடி வீடுகள் ஆச்சு. எங்கேயும் திண்ணைகளே இல்ல, எல்லாமே தனித்தனி கேட்டா மாறி போச்சு. நகரத்துல கூட சொல்வாங்களே கேட்டட் கம்யூனிட்டின்னு, அது போல இருக்கு இப்போ. அந்த மும்பை வாழ்க்கைய பிடிக்காம இல்ல, ஆனா ஒரு கிராம வாழ்க்கை வாழணுன்றதுக்காக தான் வீட்டுல பெரிய திண்ணை கட்டணும்னு ரெண்டு பேருமே விரும்பி தன்னோட அம்மா அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருந்துச்சு. இனி என்ன பண்றது? கிராமத்துல நம்ம என்ன நினைச்சு வந்தோமோ அதை நம்ம பார்க்கவும் முடியல. சரி, இதுக்கு மேல இங்க பிரச்சனை பண்ணி ஒன்னும் ஆக போறது இல்ல. இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு நம்ம ஊருக்கே போயிடலாம். தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அப்படின்னு ராணி அவங்களோட வீட்டுக்காரு ஹர்ஷவர்தன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில கதையில அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. கடல் ஓசை FM 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: என் கைகளே சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை

0: நம்ம கற்று விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 அன்பான உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.
5: அம்மா, உலகம் இப்படி போச்சுன்னா எப்படிமா? ஒரு கிராமத்துல இருக்கும்போது எல்லா வீட்டிலையும் ஒத்துமையா இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நல்லா நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ யாருமே வீட்டை விட்டு வெளியில வர்றதே இல்லம்மா. வந்தாலும் தனிப்பட்ட முறையில போயிட்டு அவங்களே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இனி என்னமா பண்றது? உங்க கிராமத்திலேயே திண்ணைகள்லாம் காணாம போயிருச்சு. செல்லங்களா, கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. நாளைக்கு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு உங்களை நான் கூட்டிட்டு போறேன். இப்போ டென்ஷன் ஆகாம அமைதியா இருங்க அப்படின்னு ராணி சொன்னதுக்கு அப்புறம்தான் அவங்களோட பசங்க அமைதியா இருந்தாங்க. சொன்னது போலயே பொள்ளாச்சியில இருக்கிற அந்த இடத்துக்கு போய் காரை விட்டு அவங்க பசங்க ரெண்டு பேரையும் இறக்கி விட்டுட்டாங்க. பார்த்ததும் ரூபாக்கும் சுபாக்கும் பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா அது அவங்க அப்பாவோட அம்மா வீடு, அதாவது அப்பத்தா வீடு. மா, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கேம்மா. குளம் இருக்கு, ஆடு மாடு கோழிலாம் அழகா இருக்கு, மரம் இருக்கு, செடி இருக்கு, பூச்செடி இருக்கு, எல்லாமே இருக்கேம்மா. ஏன் எங்க கிட்ட நீங்க இது சொல்லவே இல்ல? சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான்ப்பா விட்டு வச்சோம். அம்மாச்சியோட வீட்டை பார்க்க முடியலன்னா என்ன, அப்பத்தாவோட வீட்டை பாருங்க, இதுவும் உங்க வீடுதான். பழச மறைக்காம நீங்களும் எங்களை மாதிரி பெருசானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில வீட்டை கட்டி கிராமத்தோட வரப்போக இருங்க. வெளியூருக்கு போயிருக்கேன்ற பேர்ல அங்கேயே இருந்துடாதீங்க. மண்வாசம் எப்பவும் நம்ம மனசுக்குள்ள மட்டும் இருக்க கூடாது, நம்ம பாதமும் மண்ணை தொடணும், அது மட்டும் மறந்துடாதீங்கப்பா. போனது போகட்டும், இனிமேலாச்சும் இருக்கிறத பத்திரமா பாத்துக்கோங்க. இது உங்க அம்மா அப்பாவான நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சொல்ற உபதேசம். வேலை வேலைன்னு சொல்லி நான் அம்மாச்சி வீட்டுக்கு போறதே விட்டுட்டேன். உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், அம்மாச்சி வீடு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், கப்பல் போல இருக்கும்னு. ஆனா அங்க நான் வராம விட்டது என் தப்புதான். போகாம இருந்தனால அந்த இடமும் பறி போயிருச்சு, வீட்டோட அமைப்பும் மாறி போச்சு. ஆனா அப்பத்தா வீடு அப்படி இல்ல, இப்ப நம்மளோட கண்காணிப்புல அது இருக்கு. அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை, அது மட்டும் மறந்துடாதீங்க அப்படின்னு ராணி அவங்களோட பசங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லும் போது ரூபாக்கும் சுபாக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் ஒரு பக்கம் அவங்க அம்மா சொன்ன பாடங்கள் ஒவ்வொன்றும் ஆணித்தரமா மனசுக்குள்ளயும் பதிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற குளத்துல போய் நல்ல சந்தோஷமா விளையாண்டாங்க. லீவுக்கு அவங்க அப்பத்தா வீட்டுல நல்ல சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஊருக்கே போனாங்க. போனதோட மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்பெல்லாம் கிராமத்து பக்கம் வரப்போக இருந்தாங்க. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாருமே பொத்தாம் பொதுவாக இப்படி தான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடைக்காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன் நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்தில் வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசனில் மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமாக தான் நடக்கும்.
1: எப்படி புரியலையே?
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்போ நம்ம கடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமாக மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில் 1 வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சு தீர்த்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி, இப்படி எல்லாமே அதிகமாக தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்போ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வருங்காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வரும் பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்தை, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சமாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுன.
4: வாரி விளங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: பச்சத்தி மாமா மச்சா, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பானு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசுதான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முதல் வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அமிர்தா கி ஷாதி பக்கா ஹோ கயா ஜல்தி ஆவனா.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா, இந்தா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உம்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சின்ன பிள்ளைங்களை நம்ம வீடுகள்ல சொல்லுவோம். ஆனா அந்த அட்டைப்பூச்சியை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அட்டைப்பூச்சிக்கு கிட்டத்தட்ட 32 மூளைகள் கிட்ட இருக்குதாம். இது மட்டும் இல்லாம அதோட உடம்பு 32 பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குமா. ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனியான நரம்பு முடிச்சுகள். அந்த நரம்பு முடிச்சுதான் அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கே மூளையா செயல்படுது. இப்படி இருக்கிறதுனால நாம அட்டைப்பூச்சியோட வாழை தொட்டா கூட தலையில இருந்துதான் சிக்னல் வரணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாது. அந்த வால் பகுதியை வச்சு உணர்ந்து அதுக்கப்புறம் சுரண்டுக்கும். இதுதான் அது வளைஞ்சு நெளிஞ்சு போகவும் ஹெல்ப் பண்ணுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோச எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா, இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோச எஃப்எம்மோட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இன்று ஏழை ஜாதி மற்றும் உழைத்து வாழ வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா, இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல. ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரம் தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற? காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: ஏழை ஜாதி மற்றும் உழைத்து வாழ வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று ஏழை ஜாதி மற்றும் உழைத்து வாழ வேண்டும் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, இப்ப வாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நம்ம உடம்புலயே மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது என்னமோ குடல், அதுக்கப்புறம் கல்லீரல் தான். ஆனா இது ரெண்டுமே கிடையாதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அட, அதாங்க உண்மை. நம்ம உடம்புல மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டும் ஏன் பெரிய உறுப்பு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம உடம்புல சிறு குடலோட நீளம் 20 அடி, அதே பெருங்குடலோட நீளம்னு பார்த்தோம்னா 5 அடி, மொத்தமா 25 அடி. அதனால நீளமான உறுப்பு எதுன்னு கேட்டா வேணா நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கல்லீரலோட எடைன்னு பார்த்தோம்னா 1.5 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுட்பால் அளவு இருக்குமா. நம்ம உடம்புல மிகப்பெரிய உள்ளுறுப்பு எது அப்படின்னு கேட்டா வேணா நாம இந்த கல்லீரலை சொல்லலாம். மத்தபடி மிகப்பெரிய உறுப்புன்னு கேட்டா நம்முடைய தோல் தாங்க. கிட்டத்தட்ட 20 சதுர அடி பரப்பளவுல ஒரு பெரிய போர்வை மாதிரி நம்மள மூடி இருக்குதான். இதோட எடை மட்டுமே சுமார் 3-4 கிலோ வரைக்கும் இருக்குமா. அது மட்டும் கிடையாது, வெளியிருந்து வரக்கூடிய தேவையில்லாத தூசி, புகை, அதுக்கப்புறம் நுண்ணுயிரிகள் இதெல்லாம் நம்ம உடலுக்குள்ள வராம ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரியும் இந்த தோல் நம்மள பாதுகாக்குது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எத்தனை காலம் கனவுகள் கண்டே காண்பதற்கு உன்னை காண்பதற்கு.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ, சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ, இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நன்றின் குடிநீங்கிய மாங்கனி சாலும் நீ

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

சாட்டை கையில் கொண்டு வாங்க கண்டு நாளை ரெண்டில் போடுவாரு தீருவாரு காயிடுவாரு பறக்குதுவாரு கொப்புடுவாரு கம்புடுவாரு இப்படி அப்படி தாவுதுவாரு ஓடா ராஜா ஓடா ராஜா ஓடா ஓடா ஓடா.

தொழுது பாரு, இருது பாரு, ஆயுது பாரு, அறுது பாரு, எப்படி பாரு, இப்படி பாரு, இப்படி அப்படி காவுது பாரு. ஓரா ராஜா, ஓரா ராஜா, ஓரா ஓரா ஓரா ராஜா. சாட்டி கையை கொண்டு வாங்க கண்டி காலை இரண்டு, ஓடுது பாரு, இருது பாரு, ஆயுது பாரு, பறக்குது பாரு, எப்படி பாரு, அப்புது பாரு.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம்

கம்பனுக்கு சொல்லுங்க இதை கவிதை எழுதுவா, அந்த வள்ளுவரை கூப்பிடுங்க வாழ்த்து பாடுவா. கம்பனுக்கு சொல்லுங்க இதை கவிதை எழுதுவா, அந்த வள்ளுவரை கூப்பிடுங்க வாழ்த்து பாடுவா. அவள் பெயரோ அருந்ததி 50 ரூபாய், இவள் பெயரோ அகலிகை 20 ரூபாய். பத்தினிகள் பேரை வைத்து பரப்பெயரை வளர்த்து

தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை, வழுக்கி விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை. கப்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் விற்குதடா, ஐயோ பாவம்.

கடவுளுக்கும் பாடம் கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் நிற்குதடா ஐயோ.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: போடுவேன் என்னை அழைத்ததாக, எந்த நெஞ்சை கெடுத்ததாக.
2: வழக்கொன்று தொடுப்பேன், வாதத்தில் அடுப்பேன், வந்ததாக.
1: எதிர் வழக்காடுவேன், பதில் மனு போடுவேன் என்னை அழைத்ததாக, எந்த நெஞ்சு

0: மன்மதன் நீதிபதியாயிருப்பான மன்றத்தில் உன்னை நான் நிறுத்தி வைத்தேன்.
1: சம்மதம் இன்றி அது நடக்காதே என சட்டத்தை நான் அங்கு எடுத்துரைப்பேன். உன் சம்மதம் இன்றி அது நடக்காதே என சட்டத்தை நான் அங்கு

0: இருக்கின்ற சுகம் தன்னை ரசித்ததென்ன, அந்த ரசனையில் மெல்ல மெல்ல
1: சிரித்ததென்ன,
0: நடக்கட்டும் என்று தன்னை மறைத்ததென்ன, நடக்கட்டும் என்று தன்னை

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

காத்திருக்கிறாரி. கடுகுடு கடுகுடு கடுகுடு கடு.

தடுகுடு தடுகுடு தடுகுடு தடுகுடு தடுகுடு.

முறுக்கிடு முறுக்கிடு முறுக்கிடு முறுக்கிடு முறுக்கிடு முறுக்கிடு முறுக்கிடு.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: 1, 2, 3, 4.

நாளும் வளர்க்கணும்

ஐயாவ கேளு ஆள் கொண்டு கொடுப்பாங்க. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும்.

0: வலிமையுள்ளவன் மற்றதையெல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. வலிமையுள்ளவன் மற்றதையெல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் உண்டாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா,
3: ஒரு வருஷம்

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல்.

சாமியார மாமனார சாமியார மாத்திவிட மந்திரிச்சு தந்த வளையல் இளங்காளையர்கள் கெஞ்சி வர கன்னியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்த வளையல்

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 18 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 38 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட் விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: குடிதான், எந்த ஊரு தான் கொன்ன குடிதான், அத்த மாமனும் கொன்ன குடிதான், முத்து கருப்பேன் கொன்ன குடிதான்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 எங்கயாவது டூர் போகலாம்னு பிளான் போட்டாலே நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற இடம்னு பார்த்தோம்னா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்கள் தான். ஆனா ஏன் இந்த மலை பிரதேசங்கள்ல மட்டும் குளிருது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சரி, நாம அத பத்தி தெரிஞ்சுக்குவோமா? சின்ன வயசுல நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா மலை ஏற ஏற சூரியனுக்கு கிட்டதான் போறோம், ஆனா சுடதானே செய்யணும், ஏன் குளிருது அப்படின்னு. அதுக்கான காரணம்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது. அதுல ஒரு முக்கிய காரணம் அதுதான், சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நேரடியா காத்த சூடாக்குறது கிடையாது. அப்படி பண்றதும் ரொம்ப குறைவு தான். மாறா சூரிய கதிர்கள் முதல்ல நீர்பரப்பு நிலப்பரப்பு தான் முதல்ல வெப்பப்படுத்தும். இப்படி சூடான நிலப்பரப்பு தான் வெப்பத்தை அப்படியே காத்துக்குமே கடத்தும். அதனால காத்தும் சூடாகுது. ஆனா மலை மேல போக போக இந்த எஃபெக்ட் கம்மியாகுது. இதனாலதான் மலை பிரதேசங்கள்ல குளிர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாவும் இருக்குது. இனிமே யாராவது மலை பிரதேசங்கள் போகும்போது குளிருது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஒரு காரணத்தை சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்பார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்பார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானம்.